விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 30 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 13 தேதி புதன்கிழமை.

0: கேட்கலாம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கிப் போட்டியில்

0: தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிறம் 6:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குரல் எண் 15 அதிகாரம் வான் சிறப்பு. குரல் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லா மழை. பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லது மலை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மலையாகும். குறள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மலையாகும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குறள் எண் 15 அதிகாரம் வான் சிறப்பு. கேட்கவிருக்கும் பாடல் எஸ் சௌமியா பாடியது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: மேன்மைப்படுவாய் மனமே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம் என்கிறார் அகத்தியர். மனம் செம்மையாக இருப்பின் தனியாக வழிபாடு என்கிற ஒன்றே இல்லாமல் நாம் இறைநிலையை அடையலாம் என எடுத்துக்கொள்ளலாம். மனம் செம்மையானால் எண்ணம் தூய்மையாகும், செயல்கள் தூய்மையானவையாக மாறும், வாழ்வு நிச்சயமாக சிறக்கும். இதையே மகாகவி பாரதியார் மேன்மைப்படுவாய் மனமே என மனதிடம் வேண்டுகிறார். மனதின் மேன்மையும் தூய்மையுமே வாழ்வின் மேன்மையை தீர்மானிக்கும் கருவி. ஆகவே மனதை மேன்மைப்படுத்தவே பாரதி வேண்டுகிறார். தமிழின் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய நவீன எழுத்து வரை மனதின் இயல்புகளை பற்றிய விவாதம் மிக மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனிதகுலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுரசக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவக்குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது.

0: மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இழக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அளித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மனத் தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் களைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். கேட்கவிருப்பது கோவி சவுந்தரராஜன் பாடியது

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலைத்தின்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியை தரவிருக்கும் பாடல் நாகூர் எம் ஹனீஃபா பாடியது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpi.com. stm.ac.in.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்திருக்கிறோம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி, கோயம்புத்தூர். நேர்களை, இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் நம்ம கேட்க போறோம், அதை பத்தின அறிவிப்பு காலையில 7:30 கோடைக்காலத்தில் வெயில் மற்றும் மணல் காட்சியினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குபவர் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு நம்மளோட கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில பேச இருக்கிறாங்க. மாஸ்டர் பி இளஞ்சொலியன் காலையில் 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல் கேட்கலாம். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை நான்மடிக்கடிகை நவிழும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குபவர் அ சுமதி அவர்கள், தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். பகல் 12:00 சிங்கப்பின்னே நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. 2:30 ஊர்பர்த்திலை நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெலுகோவில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நேரலை. 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். பகுதி 4. 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களோடு மயிலிறகு. நேர்களை, இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இனி கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால்

0: ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமான மழையுடன் 4 முதல் 12 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவு பூச்சி தென்படி இமிட்டோக்ளோபரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து ப்ரோ பார்க்கயிட் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மாவில் ஆந்தக்னோஸ் நோயை மேலாண்மை செய்ய டெபுகனோசோல் அல்லது ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் மருந்தை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கால்நடை கொட்டகைகளை சரியான காற்றோட்டம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். இதனால் கால்நடைகளை வெப்ப அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கலாம்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம

0: என்ன பண்ணலாம், வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பு இது குறைஞ்சி ஷெட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். ஷெட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா பறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது என்பது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி ஷெட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களே, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280

0: சதவீத வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேக

0: மூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 6:55.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நான் சொன்னா இந்த கால ஜென்சி கிட்ஸ்கெல்லாம் தெரியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் அரப்பு பத்தி தான். அரப்பு என்னன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிற தலைக்கு போடுற அரப்பு பத்தி தான். நம்ம வந்து இப்ப என்னென்னமோ ஷாம்பூஸ், கண்டிஷனர், அது இதுன்னு மாத்தி மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷாம்பூவாவும் கண்டிஷனராவும் பல வகையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொருள் தான் இந்த அரப்பு. தலைக்கு போட்டு குளிக்கிற ஒரு பவுடர்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த அரப்பு அப்படின்றது என்ன, இது எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அரப்புங்கிறது ஒரு மரம் தான். பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் அன் ட்ரீ. இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை காய வச்சு, அதாவது வெயில் படாம நிழல்லே காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம தலைக்கு பேக்கா போட்டுட்டு இருந்ததுதான் அரப்பு. இதுல மெடிசினல், அதாவது நம்ம மருத்துவம் சார்ந்த குணங்கள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து அழுக்க கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணும், உடல் சூட்ட தணிக்கும். ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா வாதா பித்தா கபா இந்த மூன்று நாடிகளை வச்சுதான் உங்க உடல் அமைப்பு தீர்மானிக்கப்படுது. இந்த மூன்று நாடிகளையும் பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த அரப்பு உதவியா இருக்கும்.

0: வைட்டமின் பி, ஆன்டிஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமா இருக்கு. ஹேர்ல, அதாவது தலைக்கு போட்டு நம்ம குளிக்கிறது மூலமா என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாடி ஹீட் கம்மி, உடல் சூடு தணியும் போது உடல் சூடுனால வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் தலையில வரக்கூடிய பொடுகு தொந்தரவு, டேண்ட்ரஃப். தலை ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து தோள்கள் வந்து உரிய ஆரம்பிக்கும், அது நம்ம தோள்பட்டையில ட்ரெஸ்ல எல்லாமே விழுக ஆரம்பிக்கும் பொடுகு. அந்த உடல் சூடு தணியும் போது பாடி ட்ரைனஸ் குறைஞ்சு பொடுகு தொந்தரவும் குறையுது, பொடுகுனால வரக்கூடிய இச்சிங்கும் குறையுது. ஏன்னா இந்த அரப்புல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுனால இச்சிங் குறையுது. முடி வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு, லென்த் ஆகும் திக்னஸ் ஆகும் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுல வெந்தையும் கொஞ்சம் கற்றாலையும் சேர்த்து அரைச்சு நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா முடி ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறதுக்கும், இந்த ஹேர் பேக், அதாவது வெறும் அரப்புங்க இதுல எதுவுமே இல்ல, அந்த அரப்பு பொடியை வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ரெகுலரா டெய்லியும் அரப்பு போட்டு குடிச்சீங்க அப்படின்னா அரப்பு என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணுதுல. சோ சம்டைம் நீங்க டெய்லி போடுறது மூலமா உங்களோட தலை முடி வந்து ட்ரை ஆக சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க டெய்லி பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்க இப்ப வந்து தலையில ஆல்ரெடி எண்ணெய் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். உங்க முடிக்கு ஏற்ற, அதாவது உங்க தலை முடிக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துட்டு, அதாவது சொல்லுவாங்களே இந்த தேவையான அளவுன்னு, அந்த தேவையான அளவு அரப்பு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும்னா 4 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். அப்பதான் ரொம்ப வர வர ஆகாம உங்களுக்கு ஒரு ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது கூட நீங்க வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது தலையில நீங்க எண்ணெய் வச்சிருக்கீங்க, இப்ப நீங்க அரப்பு தேய்ச்சி குளிக்க போறீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல நீங்க பயன்படுத்தலாம். இப்ப வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கல, ஆல்ரெடி தலை ட்ரையா இருக்குன்னா நீங்க அரப்பு சேர்த்து 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து அது கூட கட்டாயமா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணாதான், வறண்ட ஹேரா இருந்தாலுமே அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகாம உங்களுக்கு ஒரு ஷைனி அப்பியரன்ஸையும் நல்ல ஒரு லுக்கையும் வந்து உங்களுக்கு இது வந்து கொடுக்குங்க. சோ இவ்ளோ பயன்கள் வந்து, இது ஒரு நேச்சுரல் ஷாம்பூன்னு கூட சொல்லலாம். அரப்பு வந்து தலைக்கு மட்டும் தானு கேட்டா கிடையாது, முகத்துக்கு கூட நீங்க அரப்பு அப்ளை பண்ணலாம். என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்ன அரப்பு தலைக்கு தேய்ச்சுதானே குளிச்சு கேள்விப்பட்டிருக்கும், முகத்துல என்ன பயன்கள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு அரப்பு தேய்க்கிறதுனால முகத்துல நீங்க என்னென்ன பலன்களை அடையலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில மறுபடியும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கங்க, அதுல வந்து 1 லிட்டர் உள்ள ஊத்து, சூடமனசு ஊத்துங்க,
3: அந்த மதர் கல்ச்சர்,
2: ஆமா மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியும் கரும்பு சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
4: நேர்லே, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்தி இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களுடன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் புது பாடகன் படத்திலிருந்து எஸ் தானு எழுதி இசையமைத்தது, எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. அடுத்த பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா கே ஜே எஸ் தாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இப்போ கேட்ட இந்த பாடல் மௌனராகம் படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான க்வெஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அந்த பெயர் என்ன அப்படிங்கறதா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்க ஃபேஸ்புக்ல சொல்லலாம், 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்க சொல்லலாம். க்வெஸ்டின் இன்னொரு டைம், வீலர் தீவு வீலர் ஐலாண்ட் யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர்? நேர்களை இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 கோடைக்காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை

அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார்.
தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை

0: நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான GDP மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை June 7 மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. GDP குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இருந்திருக்கிறோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நீலகிரியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக

26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். நம்மளோட ஷோல இன்னைக்கு உங்களுக்காக கேட்டிருந்த குவஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதன் பெயர் என்ன, என்ன பெயர் அப்படிங்கறத இதற்கான சரியான பதிலை நீங்க ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்ல சொல்லலாம்.

0: கேட்ட பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இசை இளையராஜா, இளையராஜா ஜென்சி அந்தோணி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சார் நாச்சலம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை

காகம், மக்கள், வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என உயிரினங்கள் அனைத்தையும் வெகுவாக பாதிப்புள்ளாக்குகிறது. இவ்வாண்டு 2026 அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என கூறியுள்ளார்கள். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் வெப்ப உயர்வுகளை அறிந்து கொள்வோம். மே மாதம் மேலும் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வெப்ப உயர்வால் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகள் காட்டுத்தீ, வனவிலங்குகள் இடம்பெயர்தல், சேதப்படுத்துதல், மக்கள் நலம் பாதிப்பு, வறட்சி ஆகியவற்றை குறிப்பிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை காலங்களில் இலைகள் காய்ந்து விழுந்து விடுகின்றன. ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து காட்டுத்தீ உருவாகிறது. வெப்ப அலைகளால் ஏற்படும் நிகழ்வுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கு அருகில் கொடைக்கானலுக்கு இடைப்பட்ட மலைப்பகுதியில் திடீரென்று காட்டுத்தீ ஏற்பட்டது. மலையேறிய ஆர்வலர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கும் நேரம் காட்டுத்தீ பரவியது. அவர்களுக்கு இது தெரியாது. காட்டுத்தீயில் உருகி இறந்தார்கள். மலையேற வனத்துறையினரின் அனுமதி பெற வேண்டும். இயற்கையோடு நாம் விளையாட முடியாது. பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கைகள், அனைவரின் ஒத்துழைப்பால்தான் உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும். சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளில் அனுமதியின்றி தங்குபவர்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடுகிறது. உலகில் காடுகள் பரப்பளவில் அதிகமுள்ள 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் 20% பரப்பு காட்டுப்பகுதிகளாகும். 65 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் பற்றவைக்கு உதவும் மரங்கள் உள்ளன. காடுகள் முழுவதும் வறண்டு காய்ந்த சருகுகள் 2 அடி உயரத்துக்கு மேல் வளர்ந்த நிலையில் மரத்தில் காய்ந்த இலைகள் வெப்பக்காற்றால் உராயும் போது தீ ஏற்பட வாய்ப்புள்ளது. ஊசியலை மரத்தின் இலைகள் அமிலத்தன்மை கொண்டவை. இதுவே தீ வேகமாக பர வாய்ப்புள்ளது. ஓடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் வற்றிவிடுகின்றன. கோடைகாலத்தில் முளைத்துள்ள காய்ந்த புல்வெளிகள் தீயை மேலும் பரவச் செய்யும். இமாச்சல பிரதேசத்தில் பெரும்பாலும் மக்களின் வாழ்வாதாரம் காடுகள். விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு, மீன்பிடிப்பு தொழில்கள் இவை அனைத்தும் காட்டை சார்ந்துள்ளது. சுற்றுலா பயணிகளால் காட்டுக்குள் தூக்கி எறியப்பட்ட கண்ணாடி பாட்டில்களினால் சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு ஒளி குவிவதன் மூலம் காட்டுத்தீ உருவாக வாய்ப்புள்ளது. கோடைகாலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தால் வனவிலங்குகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறது. குறிப்பாக யானைகள் குடிநீரின் தேவைக்காக நீரை தேடி அனைத்து கிராமப்பகுதிகளிலும் தெருக்களிலும் கூட்டம் கூட்டமாக வர துவங்குகிறது. பசியின் தாக்கத்தால் தும்ச செய்து விடுகிறது. வாழை மரங்கள் சாய்க்கப்படுகின்றன. வாகன ஓட்டிகள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வனப்பகுதிகளில் தொட்டிகளில் நீர் நிரப்பப்படுகிறது. யானைகளின் தேவைக்கேற்ப நீர் இல்லாததால் சீற்றம் காரணமாக அலைந்து திரிகிறது. யானைகள் ஒரு நாள் குறைந்தது 18 முதல் 26 கேலன் வரை நீரை குடிக்கும். வனவிலங்குகளால் கோவையில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகள் குழுவம்பட்டி, மூலப்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகையாகும். 2026ஆம் ஆண்டு இந்திய வானிலைத்துறை கோடைகால முன்னறிவிப்பு செய்துள்ளது. இவ்வாண்டு 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கம் நிலவும் என எச்சரித்துள்ளார்கள். முந்தைய ஆண்டுகளை விட 2 மடங்கு அதிகம் என கூறியுள்ளார்கள். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கிளைமட்டாலஜி வெப்ப அலை பற்றி ஆய்வு செய்துள்ளார்கள். இரவில் அதிக வெப்பம் நிலவும் பகுதிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்துள்ளது என அறிவித்துள்ளார்கள். சென்னையில் கட்டிடப்பரப்பு 74% உள்ளது. நகர்ப்புற வெப்பத்தினால் இரவு நேரங்களின் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வறண்ட பகுதிகளில் ஈரப்பதம் 10% வரை அதிகரித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் ஈரப்பதமானது வெப்பத்தால் ஏற்படும் தாக்கத்தினால் வெகுவாக மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வெப்பலை வீசும் நாட்கள் அதிகரித்துள்ளது. நாட்டில் 85% மேற்பட்ட மாவட்டங்கள் வெள்ளம், வறட்சி, புயல், வெப்ப அலைகளால் பாதிப்புக்குள்ளாகிறது. வெப்ப அலையின் நீண்ட நேரம் வேலை செய்யும் போது அதிக வியர்வை, பலவீனம், தலைசுற்றல், குமட்டல், தலைவலி, வெப்பச்சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே மக்கள் இளநீர், வெள்ளரிக்காய், குடிநீர், தர்பூசணி போன்ற குளிர்சார்ந்த பழங்கள், பானங்களை அருந்த வேண்டும். காலை 11 மணி முதல் 4 மணி வரை வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும். தினமும் வெப்ப அலை, அதிகபட்ச வெப்பம் பற்றிய வானொலி செய்தி பத்திரிகைகள் மூலமாக வரும் செய்திகளை தெரிந்து கொள்வது நல்லது. பருத்தி ஆடைகள் உடுத்துவது நல்லது. வெப்ப அலை என்பது மக்களின் உயிர் வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை இணைத்த பிரச்சனையாகவும் உருவாகி வருகிறது.
அதிகம்

0: மரங்கள் நட வேண்டும். ஆகவே வெப்ப அலை காலங்களில் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம்.
1: இதுவரை கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
2: கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டிருந்த குவஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். பதில் சொன்ன நேயர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தென் பொன்முடி மணிகண்டன், அலிநகரம் எஸ் மகாதேவன், மயிலை பட்டாபி, உமா கணேஷ், சிறுமுகை மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மலீஸ்வரன், அபி, மூக்குனூர்லிருந்து யதுநந்தனன், ஆனந்தன், அஜய், ரோசையா, அரக்கோணம் பகுதியிலிருந்து சண்முகானந்தம் இவங்களா பேஸ்புக்ல பதில் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல பதில் சொன்ன நேயர்கள் கோணமலை ஆனந்தன் அண்ட் மூக்குனூர் பூபதி, ராஜேந்திரன், பிரமீலா, சென்னை அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், போத்தனூர் ரயில் ரங்கன், கோவை மாவட்டம் ஒன்னிப்புதூர் ரங்கசாமி, வீரதுரை, அரியலூர்லிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், அவினாஷி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரீஷ் பதில் சொல்லியிருக்காங்க. தொட்டம்பாளையம் ரவி, செல்வி, ராமகிருஷ்ணன், கொழும்புகொண்டான், பீடம்பள்ளி வாசுதேவன், ராபர்ட் திரவியம் பட்டுக்கோட்டையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், என் பார்வதி, கணபதி, கோயம்புத்தூர்லிருந்து கஞ்சபட்டி ஆர்கே, சண்முகானந்தம், நங்கவல்லி, ராஜாராம், கனகம்பாளையம், பாலசுப்ரமணியம். இனி கேட்கலாம்.
3: குட் மார்னிங் மக்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப ஸ்மார்ட்டா கியூட்டா சார்மிங்கா ஒரு குட்டி பையன் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: குட் மார்னிங்.
5: குட் மார்னிங், இளஞ்செழியன்.
4: இளஞ்செழியன், ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. ஸ்கூல் போறீங்களா?
5: போறோம்.
4: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: UKG.
4: உங்க ஸ்கூல் பேர் என்ன?
5: காப்ரேஷன் மேரி ஸ்கூல்.
4: சமத்தா போயிருவீங்களா? அழாம போவீங்களா ஸ்கூலுக்கு?
5: அழகாம போவேன், ஸ்கூல் போறது பிடிக்கும்.
4: அப்படியா? ஏன் பிடிக்குது ஸ்கூல் போறதுக்கு? நிறைய பசங்களுக்கு வீட்டுல விளையாட தானே பிடிக்குமா?
5: ஸ்கூல் போனா ரொம்ப விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஜாலியா விளையாடலாம், அதனால ஸ்கூல் போறேன், ஸ்கூல் போறது பிடிக்கும்.
4: வெரி குட். ஓகே, இளஞ்செழியனோட அம்மா பேர் என்ன?
5: அம்மா பேரு தமிழ் செல்வி, அப்பா பேரு பூமிநாதன்.
4: உங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க?
5: கொடைக்கானல்ல.
4: நீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
5: போயிருக்கோம்.
4: எப்ப போனீங்க?
5: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
4: கொடைக்கானல் எப்படி இருக்கும்?
5: கொடைக்கானல் போனா குளிரும்.
4: அப்படியா? ஸ்வெட்டர் எடுத்துட்டு போயிருவீங்கல்ல நீங்க?
5: போயிருவோம்.
4: ஆஹா, வேற என்னெல்லாம் பாத்திருக்கீங்க கொடைக்கானல்ல?
5: கேரட் இருக்கும், பெரிய பெரிய மலை இருக்கும், குளிர்கிட்டே இருக்கும், அப்பப்ப மழை பெய்யும், ஜில்லுன்னு இருக்கும்.
4: அப்படியா? இவ்ளோ இருக்குமா கொடைக்கானல்ல?
5: ஆமா.
4: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ரொம்ப பிடிக்கும்.
4: ஏன் பிடிக்குது?
5: தாத்தா பாட்டி இருக்காங்க,
4: அதனாலயா?
5: ஆமா.
4: ரொம்ப அழகா பேசுறீங்க செழியன். சரி, இன்னைக்கு செழியன் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: நான் திருக்குறள் சொல்றேன்.
4: சொல்லுங்க.
5: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உடுத்த

0: ரொம்ப அழகா சொன்னீங்க திருக்குறள். கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. செழியனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல?
1: 5 ஃப்ரெண்ட்ஸ்.
0: யார் யாரு?
1: கண்ணா, தஷ்வந்த், தன்யா, ஸ்ரீஹரிணி, தர்ஷா.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க?
1: விளையாடுவேன்.
0: என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க?
1: பால் தூக்கி போட்டு விளையாடுவோம்.
0: சமத்தா இருக்கீங்கல்ல.

0: நீங்க பெரியவங்களா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்?
1: போலீஸா?
0: எதுக்கு?
1: படிச்சு வேலை பார்க்க. திருநெல்வேலியை பிடிக்கும்.
0: உங்களுக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ஆமா பிடிச்சிருக்கு.
0: சரி, உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்பைடர்மேன்.
0: அடே, ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாங்க?
1: ஜம்ப் பண்ணுவாங்க, வெப் ஓடுவாங்க.
0: அதனால பிடிக்குமா?
1: அதனால பிடிக்கும்.
0: ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.

கொஞ்சம் கிளியில் மழலை பி இளஞ்சலின் கூட ரொம்ப அழகா பேசினாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.

0: கேட்ட பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது, எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம்
6: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
7: ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் அளவாகும். இது வானிலை அறிவியலில் ஒரு முக்கிய கூறாகும். காற்றில் நீராவி அதிகமாக இருந்தால் ஈரப்பதமும் அதிகமாகும். ஹியூமிடிட்டி மனிதர்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது. மனித உடல் நலத்திற்கு சமநிலையான ஈரப்பதம் தேவை. மழை உருவாகுவதிலும் ஈரப்பதம் முக்கிய பங்காற்றுகிறது. சுற்றுச்சூழல் மாற்றங்களால் ஈரப்பத நிலைகளும் மாறுகின்றன. கடற்கரை பகுதிகளில் ஈரப்பதம் பொதுவாக அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் ஹியூமிடிட்டி அதிகமானால் உடல் சோர்வு ஏற்படும். அதிக வியர்வை சிந்துவதும் இதன் காரணமாகத்தான். ஈரப்பதத்தை அளவிட ஹைக்ரோமீட்டர் எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஈரப்பதம் சதவிகிதமாக கணக்கிடப்படுகிறது. மழைக்காலத்தில் அதிகமாகவும் குளிர்காலத்தில் குறைவாகவும் இருக்கும். வானிலை முன்னறிவிப்பில் ஈரப்பதம் முக்கிய தகவலாகும். தொழிற்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் சரியான ஈரப்பதம் பராமரிக்கப்படுகிறது. ஈரப்பதம் என்பது இயற்கையின் முக்கிய அம்சமாகும். எனவே ஈரப்பதத்தை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது.
6: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: நிகழ்ச்சி நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையை கேட்கலாம். நேரலை, உங்களுடைய சந்தேகங்களை நேரலையில் கேட்க தயாராருங்க. கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர்? பதில் சொன்ன நேயர்கள் கலைஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தெக்லூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமுத்துப்பட்டி, சண்முக சுந்தரம் விநாயகபுரம், பெரியநாய்க்கம்பாளையம், பிரேம்நாத் பதில் சொல்லியிருக்காங்க, பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா, காவேரி நகர் பாலக்காடு, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், ரகுராமன் முல்லை நகர் கோயம்புத்தூர்லிருந்து, மனோ, கிறிஷ் ரெட்ஃபீல்ட், ஏ கே பிரகாஷம், கே ஞானாம்பிகை போகம்பட்டி, எஸ் சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியன், கே என் பாளையம் பேச்சுமுத்து, மனோகரன் பழனி, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகாதேவி, சண்முக சுந்தரம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, பாப்பம்பட்டி தேவி, ரேவதி மகேஸ்வரி, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, மலை கவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால், பூப்பனா பதில் சொல்லியிருக்காங்க, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், துரைசாமி ஜமீன், ஊத்துக்குளி, சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், தொட்டம்பாளையம் திவ்யபாரதி, கலைவாணன் ஹர்ஷா, முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன் வெளிக்குப்பம் பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ரமண முதலிப்புதூர், செந்தில்குமார் ஃப்ரம் தாராபுரம், சுதாகர் ஜீவா, ரமண முதலிப்புதூர், வி என் இளங்கோ, சாமிச்செட்டி பாளையம், ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, சங்கர சீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, சிவானந்த காலனி, எஸ் பழனி, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம், விஜயதண்டல் ஃப்ரம் நாமக்கல்,

சகாதேவன் சரசு பெரியநாயக்கம்பாளையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. தென் பொன்முனிலிருந்து நாகமணி, பூலவாடி உதயகுமார், பானுமதி, சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, அமிர்தம், மகாலிங்கம், ஸ்வேதா, விஜயசூர்யா, ஜவஹர், கார்த்திக் பதில் சொல்லியிருக்காங்க. கோவை மேட்டுப்பாளையம்லேருந்து ரமேஷ், தேவ், கிருஷ்ணா, கோயம்புத்தூர், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், கணேஷ், அபினவ், ஆலங்கம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து, கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, பாண்டியநகர் ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன், யஷ்வந்த் பதில் சொல்லியிருக்காங்க. வாணி, லட்சுமி, முத்துகிருஷ்ணன், அவினாசிலிருந்து விஸ்வம், மறந்தாங்கி, மணிநகரம் மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா, கோவிந்தராஜ், ஹோப் காலேஜ், பிரணயா, குஹன், ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி பகுதியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட ஆறுமுகம் திருப்பூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நெபுலா, யோகவஷ்ணி, சஹானா, ஆதி, ரத்னபுரி, ராஜா முகமது பதில் சொல்லியிருக்காங்க. அண்டு ரமா கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மூக்குனூர் சண்முகா நகர்லேருந்து சிவகுமார், மலர்குடி, சபரி பிரியா, சரோஜினி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பெயர்? இதற்கான சரியான பதில் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு அப்படிங்கறதுதான். இந்த தீவு முன்னாடி வீலர் தீவு அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டுச்சு. 2015 ஆண்டு அவரை கௌரவிக்கும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இந்தியாவோட ஒடிசா கடற்கரையில வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான, இந்தியாவின் முக்கியமான ஏவுகணை சோதனை தளம் இருக்குது. இது பார்த்தோம்னா ஒடிசாவோட பத்ரக் மாவட்டத்தில் சண்டிப்பூர்லேருந்து சவுத்தில் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

கேட்ட பாடல் ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து. இசை இளையராஜா, உன்னிமேனன் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நெல்லை இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையில் தங்களது சந்தேகங்களை கேட்க நேர்கள் ரெடியா இருங்க. இதுவரை கேட்டது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 8:02.

ராஜாவோட இசையில கார்த்திக் பவதாரணியுடைய குரல்ல பாடல் கேட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருக்கு. இதுக்குள்ள இவ்வளோ வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரமா எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பூமியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா நம்ம பக்கத்து கிரகங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்ன அப்படின்னு பாக்குறப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய வீனஸ் வெள்ளி கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 5832 மணி நேரங்களா இருக்கா. சோ ஒரு வாட்டி போயிட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா பல மாசம் ஆயிரும். அதே மாதிரி அதுக்கடுத்து புதனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்றது சராசரியா 1408 மணி நேரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வியாழன்ல வந்துட்டு வெறும் 10 மணி நேரம் தான் ஒரு நாள். சோ டக்குன்னு இப்படி வர்றதுக்குள்ள இப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி சனி கிரகத்துல 11 மணி நேரம் இருக்கான். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் டைமும் லஞ்ச் டைமும் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கும் இல்லையா. சோ இதே மாதிரிதான் நம்ம பூமிக்கு 24 மணி நேரம், அதே மாதிரி நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துக்கு 25 மணி நேரமா இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி யுரேனிஸ்ல 16 மணி நேரமும் நெப்டியூன்ல வந்து 17 மணி நேரமும் இருக்கு. சோ இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பூமி அப்படின்றது அதி அற்புதமானது, நமக்கானது கரெக்டானதா இருக்கு மனிதர்கள் வாழ்றதுக்கு அப்படின்றது மாதிரிதான் இருக்கு இல்லையா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று காலை 8:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் வழங்கும் இன்று ஒரு தகவல் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கொள்ளை போகுதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கார்த்திக் ராஜாவுடைய இசையில, உதித் நாராயணுடைய குரல்ல, பா விஜயுடைய வரிகள்ல. நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை நான்மணி கடிகை நவிலும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குபவர் ஆ சுமதி அவர்கள். தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. இணைந்திருங்கள் நேர்களே.

0: cricket, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder scalped 3 wickets. Kagiso Rabada was declared player of the match. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. The dailies today have all taken note of the NEET UG 2026 being cancelled on allegations of question paper leak affecting lakhs of medical aspirants across the country. NEET mess. NTA orders retest as CBI probes leak, writes Hindustan Times. The paper adds, what began as a social media claim has now snowballed into a massive examination scandal. Quoting the Petroleum Minister Hardeep Singh Puri, the Hindu hints at fuel price hike as oil marketing companies mounting losses cause concern. PM cuts convoy, government departments to adopt austerity measures, reports the Times of India. Under the headline, in a shifting world order, five principles should guide India's diplomacy, notes an editorial in the Indian Express, adding, in foreign policy, there is no substitute for nurturing trusted partnerships, even while seeking new opportunities. Iran's Arakchi, Russia's Lavrov to be in Delhi for BRICS huddle, reports the Indian Express. The Economic Times noting the war impact on growth and current accounts cites PMO stitching a plan to boost foreign fund flow with steps to ease FEMA rules. A headline in the Tribune writes early monsoon likely, Andaman Sea may witness onset by May 16. And finally, a trailblazing first in 145 years at the prestigious institution St. Stephen's College, ready for its first ever woman principal, writes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
2: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
3: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் காலை 8:30:37 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 2026 ஆமைகள் முட்டையிடும் பருவத்தில் தமிழ்நாடு வனத்துறை 1985 ஆமை கூடுகளை கண்டறிஞ்சு சுமார் 229,000 முட்டைகளை பாத்தீங்க அப்படின்னா பாதுகாத்திருக்காங்க. இதன் மூலமா சுமார் 165,000 ஆமை குஞ்சுகள் வெற்றிகரமாக கடல மறுபடியும் விடப்பட்டிருக்கு. ஆமை பாதுகாப்புல சென்னை மண்டலம் 656 கூடுகளுடன் முதல் இடத்திலையும், கடலூர் மாவட்டம் 48,617 ஆமை குஞ்சுகளை கடல்ல விட்டு இரண்டாம் இடத்திலையும் இருக்கு. கடந்த ஆண்டோட ஒப்பீடு செய்யறப்போ ஆமைகளுடைய இறப்பு விகிதம் 1572 அதாவது 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு சிறந்த முன்னேற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த வரக்கூடிய பருவத்தில் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 62,000 மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை கடல்ல விட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க.

படத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். தாமரையுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. பொதுவாகவே இந்த உலக தலைவர்கள் அப்புறமா முதலமைச்சர்கள் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய பவுன்சர்ஸ் வந்து கையில ஒரு சூட் கேஸ் வச்சிருப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே பாத்திருப்போம், கருப்பு கலர்ல இருக்கும். சோ இந்த சூட் கேஸ் வந்துட்டு நம்ம என்ன நினைச்சிருப்போம், அவங்களுடைய லேப்டாப்பா தான் இவங்க வந்து பத்திரமா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பவுன்சர்ஸ் வச்சிருக்கக்கூடியது வந்து லேப்டாப் கிடையாது, அதுக்கு பேரு புல்லட் ப்ரூஃப் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா பேலிஸ்டிக் ஷீல்டு பேக் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இதுல ஒரு பட்டன் இருக்குமாங்க, இந்த பட்டனை அழுத்தணும் அப்படின்னா அது சட்டுன்னு விரிஞ்சு அது வந்து முழு உடலையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேடயமா அது வந்து மாறிடுமா. சில பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓரத்துல இந்த பட்டன் இருக்கும், அதை விரிச்சாலே முழு உடலுக்குமே வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து கெல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ஃபைபர் இலைகள் இருக்கு. இது இரும்பை விட 5 மடங்கு வலிமையானதா இருக்கு, ஆனாலும் ரொம்ப எடை குறைவானதா இருக்கு. பாக்குறதுக்கு சின்ன ஒரு பேக் மாதிரி தான் இருக்கு. இது வந்து புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏவுகணை துண்டுகள் மற்றும் கை துப்பாக்கி தோட்டாக்கள்ல இருந்து மனிதர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய நேரங்களில் வந்து இதை பார்த்துருப்போம், என்ன அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஸோ இதுதான் இந்த ஷீல்டு பேக்.

ஸோ எல்லாருமே ரொம்ப கவனமாக பார்த்து டிரைவ் பண்ணுங்கள். டூ வீலராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃபோர் வீலராக இருந்துச்சு அப்படின்னா சீட் பெல்ட் போடுறதுக்கு மறக்காதீங்க. நம்ம பாட்டு கேட்டோம் நிறைஞ்ச மனசு திரைப்படத்துலேருந்து, நா முத்துக்குமாரோடைய வரிகளில், கார்த்திக் ராஜாவுடைய இசையில், ஸ்ரேயா கோஷலுடைய குரலில். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இந்த குழந்தைங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, வீட்டில் ரெண்டு மூணு பேப்பர் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேப்லர் பின்னு எடுங்கப்பா டக்குன்னு ஒரு பின் அடிச்சு அதை ஓரமாக வைப்போம், நீட்டை அடுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேப்லர் பின் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்கள் தான் பயன்படுத்தியிருந்திருக்காங்களாம். இப்போ தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். நமக்கு நாம ராஜா தானே அப்படின்ற உங்களோட மைண்ட் வாய்ஸ் நம்ம கேட்குதுங்க. சரி, இருந்தாலும் ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் மன்னர் லூயிஸ் எக்ஸ்வி இவங்களுக்காக தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் ஆன பின்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதுக்கப்புறமா 1866 ஜார்ஜ் மெக்கில் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காகிதத்தை இணைக்கக்கூடிய பித்தளை பெண்களுக்கான காப்புரிமையும் வாங்கியிருக்காரு. இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேப்லர் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கம்பெனி வந்து இதற்கான காப்புரிமையும் வாங்கியிருக்காங்க. 1895 பாத்தீங்க அப்படின்னா ஹீட்டஸ்ட் கிட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இதற்கான காப்புரிமையும் வாங்கியிருக்காங்க. நிறைவா பாக்குறப்போ 1937 ஜாக் லின்ஸ் அப்படின்றவர் ஸ்டேப்லர் மேலே நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு கரெக்டாக அந்த மேல் பகுதியை மட்டும் திறந்து அதுக்குள்ளே வந்து அந்த பின்கள் அடுக்கி வைக்கிறது, அதாவது ஒரு ஒரு பின்னாக தான் வச்சுருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய சைஸில் இருந்திருக்கு. இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கரெக்டான அந்த செவ்வக வடிவத்தில் 10 இருந்து 15 பின்களை ஒரே தான் அடுக்கி ஒரே முறையாக பயன்படுத்துறதுக்கான அமைப்பையும் கொண்டு வந்திருக்காங்க.

0: நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லும் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி கேட்கலாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்துல செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்க நிறைய இருந்தது. அதுல ஒன்னு எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்புல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில ஓடி வந்தார். இவர் ஆனந்தமா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதிச்சதே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
3: அனைத்து
6: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: சிம்மராசி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில, வாசனுடைய வரிகள்ல, அருண்மொழி சுஜாதாவுடைய குரல்ல, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவர்களுடைய நேரில் இருக்குங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து போன் பண்ணி கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2317046 2317016312. கோவையோட முன்னிணைப்பான 04222 சேர்த்துக்கோங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 க்கு

0: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: நீங்க வந்து ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னா இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு அந்த மரபு கட்டுமானத்தை எடுத்தாதான் ஆரோக்கியம் இருக்கு.
0: மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் சிறுவாணி சாரல். நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக இங்க ஆர்த்தி சிவா காத்துட்டு இருக்காங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே லட்சுமி தேவி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமாக காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுபாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
3: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
4: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
3: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
5: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
3: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
2: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சரல் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் RJ ஆர்த்தி சிவா.

கேட்டப்பாடல் வடசென்னை படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் சந்தோஷ் நாராயணன் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பிரதீப் குமார் அனந்தோ பாடியது விஜய் நரேன் கூடவே பாடலாசிரியர் விவேக். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் கேட்டுட்ருக்கோம். கோடை விடுமுறையை ஒட்டி போத்தனூர்லேருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. கோடை விடுமுறையை ஒட்டி பயணிகளோட தேவை அதிகரித்து வர காரணத்தினால போத்தனூர் டு சென்னை இடையே திருப்பூர் ஈரோடு சேலம் மார்க்கமாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதன்படி போத்தனூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ரயிலின் பூஜை

0628. இந்த சிறப்பு ரயில் நாளை மற்றும் நாளை மறுநாள் போத்தனூர்லேருந்து காலையில் 7:40 புறப்பட்டு அன்னன்னைக்கு சாயந்தரம் 4:45 சென்னை சென்ட்ரல் சென்றடையும். இதே ரயில் திருப்பூரில் வந்து காலையில் 8:28 ஈரோட்டில் 9:20 நின்று செல்லும். சென்னை சென்ட்ரல் டு போத்தனூர் ரயில் எண் 0627. இந்த சிறப்பு ரயில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது 15 சென்னை சென்ட்ரல்லேருந்து சாயந்தரம் 5:45 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3 போத்தனூரை சென்றடையும். இந்த ரயில் ஈரோட்டில் நள்ளிரவு 12:05 திருப்பூரில் 12:53 நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து இசை அனிருத் ரவிச்சந்தர், அனிருத் ரவிஜி பாடியது, பாடலாசிரியர் விவேக். நேர்லே நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சர்தார்.

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம் கருடன் திரைப்படத்திலிருந்து. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் கேட்டுட்ருக்கோம். சீரநாயக்கம்பாளையம் மற்றும் ஒன்னிப்புதூர் மின்வாரிய அலுவலகங்களில் இன்றைக்கி மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்குது. சீரநாயக்கம்பாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் பங்கேற்கிறார். அதேபோல் ஒன்னிப்புதூர் மின்வாரிய அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கும் கூட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. இந்த மின்வாரிய அலுவலகத்துக்குட்பட்ட மின் நுகர்வோர் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் மின் இணைப்பு உள்ளிட்ட மின்வாரியம் தொடர்பான புகார்களை நேரில் தெரிவித்து பயனடையலாம்.

0: கேட்ட பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, விஷா பாலு பாடியது. இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேரம் 9:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல்.

கேட்ட பாடல் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் படத்திலிருந்து இசை சந்தோஷ் நாராயணன், மீனாட்சி இளையராஜா, மீனாட்சி சந்தோஷ், ஆதித்யா ரவீந்திரன், சந்தோஷ் நாராயணன் பாடியது. பாடலாசிரியர் விவேக். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் கேட்டுட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. அதோட ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு காவல்துறையின் சேவை விரைவாக கிடைக்கும் வகையில் கோவை டிஜி காப் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேவை ஏற்படுத்தப்பட்டது. இந்த சேவையை பெற வாட்ஸ்அப்பில் 9840091100 அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போது உடனடியாக சம்மந்தப்பட்ட நபரோட வாட்ஸ்அப் எனக்கு காவல்துறை அளிக்கும் சேவைகள் குறித்த தகவல் கிடைக்கும். இதில் இப்போ வரைக்கும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையங்கள் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருந்துச்சு. தற்போது கோவை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற 20 காவல் நிலையங்கள், மகளிர் காவல் நிலையங்கள், போக்குவரத்து காவல் நிலையங்கள் எல்லாமே இந்த சேவை கூட இணைக்கப்பட்டிருக்கு. சைபர் கிரைம், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் இதில் இருக்குது. அதில் எந்த வசதி தேவையோ அதை கிளிக் செய்து பயன்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தக் லைஃப் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஏஆர் ரஹ்மான், வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா ஆர்கே பாடினது. பாடலாசிரியர் கமலஹாசன். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுபாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை மற்றும் முதுநிலை யுஜி பிஜி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலை துறைகளில் இளங்கலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கு 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பின்னர் அது 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பை வழங்கும் வகையில் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வர 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக https://fms.bu.ac.in அட்மிஷன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான கல்வி சான்றிதழ்களின் நகல்களோடு வர 29ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களிடம் அனுப்ப வேண்டும் என பாரதியார் பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது.

கேட்டு பாடல். ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து இசை கோவிந்த், வசந்தா, பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலாசிரியர் உமாதேவி. நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு மதியானம் 2:30 ஊர்புறத்தில் இந்நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

கேட்ட பாடல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து இசை கிரிஷ் கோபாலகிருஷ்ணன், ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் ப. விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் இது சிறுவாணி சேனல். கோடையில் பெய்யும் கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரளிக்காடு சூழல் சுற்றுலா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமலை வனச்சரகத்துக்குட்பட்ட பரளிக்காடு பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் வனத்துறை சார்பில் சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருது. இதில் பரிசல் பயணம், பவானி ஆற்றுக்குளையில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடைபெறுது. சூழல் சுற்றுலாவில் பங்கேற்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இணையதளத்தில் முன்பதிவு செய்து இதில் பங்கேற்றுட்டு வராங்க. தற்போது மே மாதம் அப்படிங்கிறனால சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் வாரத்தோட நாட்களிலும் இந்த சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நிலையில் பில்லூர் அணையோட நீர்த்தேக்க பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சூழல் சுற்றுலா ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர மே 16 வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகிறது. முன்பதிவு செய்தவர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்படும். மழை நிலவரத்தை பொறுத்து வரும் வாரத்தில் மீண்டும் சூழல் சுற்றுலா செயல்பட வாய்ப்பு இருக்கதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

லியோ திரைப்படத்திலிருந்து இசை அனிருத் ரவிச்சந்தர், அனிருத் ரவிச்சந்தர் லோத்திகா பாடியது, பாடலாசிரியர் விஷ்ணு வேதவன். நேர்களை இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி 6 பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

கேட்ட பாடல் 3BHK திரைப்படத்திலிருந்து அம்ரித் ராம்நாத் இசையமைத்து அம்ரித் ராம்நாத் ஸ்ரே கோஷல் பாடியது. கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் TNPSC போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி இன்று முதல் துவங்குகிறது. ஸோ இந்த இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்பும் போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் மேட்டுப்பாளையம் ரோடு கவுனப்பாளையம் அடுத்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரடியாகவோ அல்லது 9361567601 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் குஷி திரைப்படத்திலேருந்து ஹெஷாம் அப்துல் வஹாபோட மியூசிக்கில் ஷித் ஸ்ரீராம் சின்மை செப்படா பாடியது. நேரில் இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நேரலையில் நேர்கள் தங்களது சந்தேகங்களையும் கேட்கலாம். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்னைக்கு கேட்கலாம், இது உங்கள் சாய்ஸ். 10:02 நொடியாக கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுடைய பண்பலையிலேருந்து கேட்கலாங்க. என்ன அப்படின்னா, நேற்று கேட்டவங்க இன்றைக்கி பாட்டு கேட்டு வராதிங்க, நீங்கள் பாட்டை ரேடியோவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 2 ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய மெசேஜ் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. இன்றைக்கி யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வாத்தி திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. விஜயமங்கலம் கலியம்புதூர்லேருந்து திரு அன் சரிதா கேட்டிருக்காங்க. கேட்கலாம். 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 10:06:31 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்க ஒரு தடவை உங்களுடைய பாட்டு அனுப்பிச்சா போதுங்க, ஒரே மெசேஜ்ல தொடர்ந்து 4 தடவை 5 தடவைலாம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா மெசேஜஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்ததா ஆரிஃப் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஊரு பேரை சொல்லல ஆரிஃப். ஸோ இன்னொரு தடவை மெசேஜ் பண்றப்போ நிச்சயமா உங்களுடைய ஊரு பேரையும் சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. ஷாஜஹான் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில சிங்க பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அல்லபாளையத்திலிருந்து தனலட்சுமி கேட்டிருக்காங்க, 6 திரைப்படத்திலிருந்து.

0: நேரலி நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: 10:16 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில ஜாஸ்மின் மெசேஜ் பண்ணியிருக்காங்க திருப்பூர்ல இருந்து. தீபாவளி திரைப்படத்திற்காக பாடல்

0: பயப்பில்லை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ஹரிஜா. இவங்க வந்துட்டு ஹசீரா, எஸ் ஹசீரா திருப்பூர்ல இருந்து அபியும் நானும் திரைப்படத்திற்காக வேணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் வந்து நீங்க 9585800103க்கு மெசேஜ் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கோம். நேரம் காலை 10:33. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து சார்லஸ் கில்லி திரைப்படத்துல இருந்து.

நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடைய நேரலை இருக்கு. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நேரலையில போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316312 இந்த நம்பர்லையும் 2317046 இந்த நம்பர்லையும் நீங்க போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர் பாண்டிய நகர்ல இருந்து ஸ்ரீதர், யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: ₹1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் +2 பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க? ஜீவேஷ் கேட்டிருக்காங்க கோல்ட்வின்ஸ்ல இருந்து. இதே மாதிரி உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணலாம், 9585800103.

0: 1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நஞ்சப்பா நகர் திருப்பூர்ல இருந்து ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா கேட்டிருக்காங்க தர்மதுரை திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது உங்கள் சாய்ஸ் நேர விருப்ப நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச்சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் இன்றைய நேயர் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி, இன்றைய நிகழ்ச்சியில இன்னைக்கு நேயர் சையத் ரசூல் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். கோவை செல்வவரம் சையத் ரசூல்.
1: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த மதிப்புக்குரிய நிகழ்ச்சி தலைவர் சௌமியா மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அறிவிப்பாளர் உங்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்த நேயர்களுக்கும் இன்றைய தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடித்த பாடல்களை சொல்கிறேன்.
1: நீங்க எவ்வளவு இயர்ஸ் ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் ரேடியோங்களா, நான் வந்து 73 இருந்து கேட்டு இருக்கேங்க.
1: ஓகேங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்ச பாடல் வந்துங்க நெஞ்சுக்கு நிதி படத்துல இருந்துங்க எனக்கு ஒரு கதை சொல்லு கண்ணே, வீட்டுக்கு வீடு வாசப்படி படத்துல ஆடல் பாடல் காதல் என்பது பாடல். மறுபடியும் இருந்துங்க எங்கம்மா சபதம் படத்தில் எத்தனை குழந்தைகள் நம்ம வீட்டிலே பாடல். அப்புறம் வந்துங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் படத்துல வந்துங்க ஆவணி மலரே ஐப்பசி மலையை பாடலுங்க. அடுத்து வந்துங்க அடுக்குமல்லி படத்தில் முன்னாளில் நடந்ததை இந்நாளில் நினைக்கையில் பாடலுங்க. அடுத்தது வந்துங்க மன்மதன் இலை படத்தில் ஹலோ மைடியர் ராங் நம்பர் பாடலுங்க. அப்புறம் வந்துங்க ஒரு கை ஓசை படத்துல முத்து தாரகை வானவிதியோட பாடலுங்க. அதுக்கப்புறங்க நட்சத்திரம் வைகைக்கரையினில் ஒரு பறவை பாடலுங்க.
1: ஓகேங்க. என்ன ப்ரோக்ராம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
2: நான் ரொம்ப விரும்பி கேட்கறது வந்து மயிலருங்க. மயிலருக்கு அப்புறம் வந்துங்க வசந்த இல்லம் நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சியும் கேட்கறேங்க. கேட்காத நிகழ்ச்சி எதுவுமே எனக்கு 9 மேலதான் என்னால கேட்க முடியும். அது வரைக்கும் கேட்க முடியாதுங்க. 9 வர பாடல இருந்து பச்சை அப்புறம் லைன் அப்படியே தொடர்ச்சியா இருந்துருங்க. ஊர்புறத்துலயும் கூட கேட்பேங்க.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418878741.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஹலோ
2: ஹலோ

0: இன்னைக்கு நம்மளோட இன்றைய நேயர் நிகழ்ச்சியில செல்வபுரம் சையத் ரசூல் அவருடைய விருப்ப பாடல்கள் கேட்டோம்.
1: என்றும் நீங்கள்
2: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு

0: கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
6: நமது ஆகாஷவாணி கோயமுத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 11:30. இனி கேட்கலாம்
7: இலக்கிய சோலை.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் நான்மணி கடிகை நவிலும் வாழ்வியல் கருத்துக்கள் உரை கேட்கலாம். வழங்குபவர் அ சுமதி அவர்கள்.
1: சங்க காலம் சங்கம் மருவிய காலம் என்று இருந்தது, அனைவருக்கும் தெரியும். சங்க காலத்தில் வந்து காதல் வீரம் சிறப்பாக பேசப்பட்டது. சங்கம் மருவிய காலத்தில் அறக்கருத்துக்கள் நிறையாக பேசப்பட்டது. சங்கம் காலத்தில் வந்து பதினெண் மேல் கணக்கு நூல்கள் என்றும் சங்கம் மருவிய காலத்தில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் தோன்றியது. களப்பிரர் காலத்தில் நாட்டில் அமைதி இல்லை, மரபு வழியான ஒழுக்கமும் மறைந்த சூழ்நிலை இருந்தது. சமுதாயத்தில் நீதிகளை எடுத்துரைக்க வேண்டிய கட்டுப்பாடு உடையவர்களாக புலவர் பெருமக்கள் இருந்தார்கள். நீதியை மட்டும் உணர்த்தும் நோக்குடன் எழுந்த நீதி நூல்கள் இலக்கியத்தின் வாயிலாக அற உணர்வை புலப்படுத்தின. இதுல முக்கிய பங்கு வகித்தது பதினெண் கீழ்கணக்கில் நூல்கள் தான். இந்த நான்மணி கடிகைங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது 106 வெண்பாக்களை கொண்ட நூலாக இருக்கிறது. இதுல நிறைய திருக்குறளினுடைய கருத்துக்கள் இதில் நிறைய காணப்படுகின்றன. நான்மணி கடிகையினுடைய வெண்பாக்கள் இனிமையானவை, தெளிவானவை, விளக்கமானவை. இவை படிக்க படிக்க நமக்கு நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிக் கொள்கிற ஆற்றலை கொண்ட ஒரு நூலாக இன்றைக்கும் இது இருக்குன்னு சொல்லலாம். பண்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாகும். அறநெறியில் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் நூலாக இந்த நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இவர் இயற்பெயர் நாகனார். இவர் பிறந்த ஊர் விளம்பி என்று இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்படி தமிழில் வந்து நான்மணி கடிகை என்பது கிபி 4 நூற்றாண்டைச் சேர்ந்த நூலாக போற்றப்படுகிறது. கடிகை என்றால் துண்டு, கட்டுவடம், நாழிகை, கரகம், அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதே இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. கடவுள் வாழ்த்து பாடலில் திருமாலை பற்றி கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இது சமண சமய கருத்துக்கள் இந்த நூலில் நிறைய காணப்படுகின்றன. இந்நூல் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. இந்த நூலில் 7 பாடலையும் 100 பாடலையும் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக சொல்கிறார்கள். நான்மணி கடிகையை பொறுத்தவரை, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்கிற அழகான வார்த்தைகள், ஒரு வரியான வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, கள்ளிச்செடியில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒளி பொருந்திய அரிதாரம் பிறக்கும், மிக்க விலையுடைய முத்துக்கள் பெரிய கடலுள் பிறக்கும், அவ்வாறே நல்ல இயல்பு கொண்டோர் பிறக்கும் குடியை யாரும் அறிய முடியாது, யாரையும் நம்ம அவ்வளோ எளிதாக எடை போட்டு விட முடியாது என்பதற்கு இந்த வரிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கின. இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, ஒரே வரியில் அழகா தெளிவாக 4 வரி பாடல்ல அந்த கடைசி வரியில் இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்றிருத்தல். அப்படி இந்த பூமியில நம்ம நிலைத்து வாழ வேண்டும், இசையோடு வாழணும். இசைன்னா இந்த இடத்துல என்னன்னா புகழோடு வாழ வேண்டும் என்கிற. தன்னோடு செல்வது வேண்டின்

அறம் செய்க அப்படிங்கிறார். அறம்ங்கிறது வந்து நீதி, நியாயம், ஒழுக்கம், தர்மம், நல்ல நடவடிக்கைகள், பண்பாடு, இதெல்லாம். அதனால தான் ஔவையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு. தன்னோடு செல்வது வேண்டின்னு அறம் செய்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, கடைசியில உனக்கு எது வரும் அப்படின்னா, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, செய்யற நல்லதுதான் நம்ம கூட வரும் அப்படிங்கிறார். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படிங்கிறார். நம்ம எல்லா இடத்துலையும் கோபத்தை, சினத்தை அடக்குனாலே போதும்.

வரும் அப்படிங்கிறார். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படிங்கிறார். நம்ம எல்லா இடத்துலையும் கோபத்தை சினத்தை அடக்குனாலே போதும், எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த அழகான பாடல்கள் ரொம்ப அந்த ஒரு ஒரு வரியே இந்த உலகத்திற்கு தேவையான நிறைய அறக்கருத்துக்களை சொல்லு. ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் அப்படிங்கிறார். தாயைப் போல உலகத்துல ஒரு கடவுள் இல்லைங்கிறார். தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெண்களை வந்து மிக சிறப்பாக கூறப்பட்ட நூலும் இது என்று சொல்லலாம். கொண்டானீர் சிறந்த கேளில் பிறர் இல் அப்படிங்கிறார். ஒரு கணவனை விட ஒரு பெண்ணுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அதிக காலம் வாழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கணவன் வீடு என்பதால் கணவனை விட சிறந்த உறவு இல்லை அப்படின்னு சொல்றார். இப்படி சிறந்த கருத்துக்களை கொண்ட நூல்தான் நான்மணிக்கடியே. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நானும், தனக்கணியாம் தான் செல் உலகத்து அறம் சொல்றார். இந்த அறம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில. ஒரு வயல்னா அதுக்கு என்ன இருக்கணும், விளைச்சல் இருக்கணும், நெல்லும் கரும்பும் இருக்கணும், அதுதான் அந்த வயலை அழகு சேர்க்கும். குளம்னா அதில் தாமரை இருக்கணும், வெற்று குளமாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஒரு பெண்ணுக்கு எது அழகு அப்படின்னா நாணம்ங்கிறாரு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஒரு பெண்ணுக்குரிய குணங்களாக சொல்லப்படுகிறது. இந்த நாணம்ங்கிறது வந்து சபைக்கு அஞ்சுதல், எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சபைக்கு அஞ்சி நடத்தல், நாணப்படுதல் அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறார். தான் செல் உலகத்துக்கு அறம் அப்படின்னா இந்த பிறவியிருந்து நம்ம வீடு பேர் அடைகிற பொழுது நாம் எதை கொண்டு போவோம் அப்படின்னா அறத்தை. ஒரு மனிதனுக்கு அழகு எது அப்படின்னு கேட்டால் அறம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அறம் சிறந்தது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றார். கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த நன்றியை நன்றா குழல் வேண்டும், என்றும் விடல் வேண்டும் தங்கன் வெகுளி, அடல் வேண்டும் ஆக்கும் சிதைக்கும் வினை அப்படிங்கிறார். ஒருவர் செஞ்ச தீயதே நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது, மனசில்லாத வந்து கருவாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம மறந்துடணும், அவங்க செஞ்ச நல்லது நினச்சிக்கணும் அப்படிங்க சார். எத்தனையோ நல்லது செஞ்சுருப்பாங்க, ஆனால் நம்ம மனசு வலிக்கிற மாதிரி செய்த ஒரு தீமையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அது பழிவாங்கிற எண்ணத்தை நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறாரு. நம்மிடம் தோன்றும் கோபத்தை விடணும், பிறருடைய செயலை நம்ம வந்து சிதைக்கிற மாதிரி எந்த இதையுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம் தாய்முலை பால் நோக்கி வாழும் குழவிகள், வான துளி நோக்கி வாழும் உலகம், உலகின் விழி நோக்கி இன்புறும் கூற்று அப்படிங்கிறார். ஒன்னொன்னு ஒரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம், ஒரு நல்ல அரசு அமைஞ்சா எப்படி மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரிதான். கோல்னா மன்னனுடைய செங்கோல், அந்த நாடு நல்லா இருக்கணும்னா மன்னன் நல்லா இருக்கணும், மன்னன் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. தாய்முலை பால் நோக்கி வாழும் குழவிகள், குழந்தைங்க தாய்ப்பால் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழும். வான துளி நோக்கி வாழும் உலகம், இந்த மண்ணில் மழை பெஞ்சாதான் இந்த மண் செழிப்பாக இருக்கும். உலகின் விழி நோக்கி இன்புறும் கூற்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ கூற்றுன்னா யமன், யமனுக்கு என்ன எதிர்பார்ப்பு, நிறையா உயிர்கள் கிடைக்கும், எப்படா மனித உயிர்கள் நமக்கு கிடைக்கும், சாக்காட்டை எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒன்றுன்னு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் நம்ம உலகத்தில் வாழவே முடியும். நீரில் வாழும் மீன்கள் வந்து தவளைக்கு இரையாகும், தவளை வந்து பாம்புக்கு இரையாகும், பாம்பு வந்து பருந்துக்கு இரையாகும், பருந்து வந்து விலங்குகளுக்கு இரையாகும், விலங்கு வந்து மனிதனுக்கு இரையாமா. ஆனால் மனிதனோ தன் மனதுக்கு இரையாகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதை அடியொற்றி தான் நான்மணிக்கடியில் சில கருத்துக்கள் இருப்பதாக தோன்றுகிறது. நாற்று முறைக்கும் மலர் உண்மை, கூறிய மாற்று முறைக்கும் வினை நலன், தூக்கின் அகம்பொதிந்த தீமை மனமுறைக்கும் முன்னம், முகம் போல முன்னுரைப்பது இல்லை அப்படிங்கிறார். பூக்கள் இருக்கு அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம், நம்ம அந்த சைடு கடந்து போகும்போதே, பூ மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அந்த சைடு கடந்து போகும்போதே நமக்கு அந்த மனம் நம்மை உணர்த்திவிடும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் மாற்று முறைக்கும் வினநலத்தின், மலர் இருக்கும் இடத்தை எப்படி அது காட்டுதோ அதுபோல ஒரு மனிதனுடைய செயல்திறனை அவனுடைய சொற்களை வச்சு நம்ம கணக்கு போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா ஒருத்தர் மனசுல நினைக்கிறத அவங்களுடைய முகம் காட்டிவிடும் அப்படிங்கிறாரு. கோவப்படுறதையும்
சந்தோஷப்படுறீங்க எப்படி முகம் காட்டு.

காட்டுமோ அதுபோல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி நம்மளுடைய முகம் காட்டிடும், நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முகம் அதை காட்டிவிடும்னு சொல்றார். திரி அழல் காணின் தொழுப, விறகின் எரியலல் காணின் இகழ்ப. ஒரு குடியில் கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகு அப்படிங்கிறார். எல்லார் வீட்லேயும் அப்படிதான், படித்தவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், கற்றவர்க்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. விளக்குட திரியும் ஒன்று தான், விறகுட தீபமும் ஒன்று தான், ரெண்டுமே தீ தான். ஆனால் விளக்குட திரியில இருக்க அந்த வெளிப்படுற தீபத்தை நம்ம வணங்குறோம், ஆனால் அதே சமயத்தில் விறகுல எரியிற அந்த தீபத்தை நம்ம வணங்குறது கிடையாது. இதே மாதிரி தான் குடும்பத்தில் படிக்காத மூத்தவனை காட்டிலும் கற்ற இளையவனையே அனைவரும் மதித்து போற்றுவார்கள், அது கல்விக்கு உண்டான பெருமை அப்படிங்கிறார். நலனும் இளமையும் நல்குறவின் கீழ் சாம், குலனும் குடியும் கல்லாமை கீழ் சாம், வளமில் குலத்தின் கீழ் நேர்ச்சாம், பரமல்லா பண்டத்தின் கீழ் சாம் பகடு அப்படிங்கிறார். அழகும் இளமையும் இருந்தா பத்தாது, அந்த இளமை இருக்கும்போது நமக்கு செழிப்பு இருக்கணும் அப்படிங்கிறார். செல்வம் இல்லைன்னா அது வறுமையினால அந்த அழகும் இளமையும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். ஔவையார் கூட சொல்வார், இளமையில் வறுமை முதுமையில் தனிமை கொடிது கொடிது அப்படிங்கிறார். அதைத்தான் இவரும் சொல்றாரு. ஒரு நல்ல குலத்துல பிறந்தவங்க அப்படின்னா அந்த குலத்தினுடைய ஒழுக்கம் எதால போற்றப்படும்னா அவங்களுடைய கல்வியால அப்படிங்கிறார். அப்போ அந்த குலத்திற்கு ஏதாவது ஒரு கேடு வருது அப்படின்னா அதுக்கு என்னன்னா கல்லாமை தான் காரணம் அப்படிங்கிறார். நீர் வருவாயற்ற ஏரியின் கீழ் விளையிற நெற்பயிரெல்லாம் கருகி போயிடும், அது ஏரிக்கு பக்கத்துல இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா கருகி போயிடும், சுமக்க முடியாத சுமையை தாங்கும் எருதுகள் இறந்து போயிடும் அப்படிங்கிறார். கல்லா ஒருவருக்கு தம் வாயில் சொல் குற்றம், மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் குற்றம், அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், கூற்றமே இல்லத்து தீங்கொழுகுவாள் அப்படிங்கிறார். கல்வி அறிவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு அவர் வாயிலேயே பிறக்கும் சொல்லே அவங்களுக்கு யமனாயிடும். நான் சிலர் சொல்வாங்க இல்லையா, அவ பேசின அந்த பேச்சே எனக்கு யமனா இருக்குது அப்படிமா, சில வார்த்தை வந்து வலிக்கும் அப்படிமா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வாழை மரம் வந்து அதனுடைய கன்றை ஈண்டோன்னா அது இறந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதனுடைய குழந்தையே கூற்றுவனாகும், தீயவை செய்வார்க்கு அறக்கடவுளே கூற்றுவனாகும், அரசியல் நெறி பிடைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். நம்ம படிச்சிருக்கோம் சிலப்பதிகாரத்தில், அதைத்தான் சொல்றாரு. இல்லத்தில் இருந்து கொண்டே கணவன் அறியாது கற்புக்கு கேடாக ஒரு பெண் நடந்தா அது கணவனுக்கே யமனாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அறம்ங்கிறது எவ்வளவு வாழ்க்கையில சிறந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா போழ்தத்து வள்ளன்மை குற்றம், கிடைஞரில் போல்தீர் சினம் குற்றம், குற்றம் தமரல்லா கையகத்து ஊன் அப்படிங்கிறார். இளமை பருவத்தில் கற்கணும், எப்போ முதுமையில் போய் நம்ம கற்க முடியாது, அப்போ நமக்கு அந்த பருவம் கிடைக்கும் பொழுதே அதை கற்றுவிட வேண்டும். செல்வ வளம் இல்லாத பொழுது நம்ம போய் வள்ளல் தன்மை காட்டினோம்னா கடனாளி ஆயிடுவாங்க. அதைத்தான் சொல்றார். இருக்கிறத கொடு, தனக்கு மிஞ்சியது தான் தானம் அப்படிங்கிறதா அதை சொல்றார். உறவினர் துணையல்லாத பொழுதே மற்றவர்கிட்ட நீ கோவப்படாத. உறவினர்கள் நமக்கு இல்லை, நம்ம ஒரு ஊர்ல தனியா இருக்கோம் அப்படின்னா நீ யாருக்கிட்டையும் பகைச்சிக்காத, அன்பாயிரு அப்படிங்கிறார். அன்பே இல்லாதவங்ககிட்ட நீ உணவு பெற்று சாப்பிடுவது பெரிய குற்றம்ங்கிறார். நமக்கு யாராவது உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா மனசார அன்பா கொடுத்தா அதை சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். மாசுபடினும் மனிதன் சீர்குன்றாதாம், பூசி கொளினும் இரும்பின் கண் மாசொட்டும், பாசத்துள்ளிட்டு விளக்கினும் கீழ்தன்னை மாசுடமை காட்டிவிடும் அப்படிங்கிறார். தங்கம் எவ்வளவு நீங்க நெருப்பில் போட்டு இது பண்ணாலும் அதனுடைய தன்மை மாறாது, அழுக்கு சேர்ந்தாலும் அதனுடைய பெருமை குறையாது. அதே சமயத்துல கழுகி எடுத்தாலும் இரும்புல வந்து மாசு உண்டாகும், துருபிடிச்சிரும் தண்ணி பட்டா இல்லையா. அதை தான் சொல்றார். கீழ் மக்கள் இடத்துல எவ்வளவு பாசத்தை காட்டி நம்ம பழகினாலும் அவங்களுடைய குணம் அவர்களை காட்டிவிடும், யாருன்னு காட்டிவிடும் அப்படிங்கிறாரு. மணக்கி விளக்கம் மடவார், மடவார் தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதிர் புகழ்சால் உணர்வே. ரொம்ப அழக சொல்றார். ஒரு பெண்ணு வந்து எவ்வளவு சிறப்புக்குரியவ அப்படிங்கிறார். வீட்டுக்கு விளக்காக இருப்பவள் பெண் மனைவி அப்படிங்கிறார். இல்லறத்தின் ஆணிவேர் மனைவி,
மனையறம்

0: போற்றக்கூடியவள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இல்லால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருவள்ளுவர் சொல்றார், அதை தான் இங்க சொல்றார். மனைவிக்கு அழகு என்ன அப்படின்னா நன்மக்களை பெறுதல். நன்மக்களுக்கு அழகு என்ன அப்படின்னா கல்வி அப்படிங்கிறாரு. கல்விக்கு விளக்கம் என்ன அப்படின்னா உண்மையாக இருத்தல். அந்த கல்வியை நம்ம கற்றா பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறார். அப்படி ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் எதையெல்லாம் கடைபிடிச்சு வாழணும் அப்படிங்கிறத இந்த நான்மணிக்கடியே நமக்கு சிறப்பாக போற்றுகிறது. இதுவரை சொல்லப்பட்ட நான்மணிக்கடிகை பாடல்களின் அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் பின்பற்றி நாம் அறத்தோடு வாழ்வோமாக.
1: இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நான்மணிக்கடிகை நவிலும் வாழ்வியல் கருத்துக்கள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அ சுமதி அவர்கள். தொடர்ந்து டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள்.
2: பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. எதை பேச? அடுப்பூதிய பெண்ணை பேசவா? இக்காலத்தில் பெண்ணிற்கும் அடுப்பிற்கும் என்ன சம்பந்தம் என விட்டுவிடவா? அரசியல் செய்யும் பெண்ணை பேசவா? வேலு நாச்சியார் ஜான்சிராணி பிறந்த மண்ணில் இது என்ன அதிசயம் என விட்டுவிடவா? ஆலமரத்தடியில் பல்லாங்குழி நொண்டி அடித்த கதை பேசவா? அகிலமே வங்கேற்கும் ஒலிம்பிக்ஸில் பெண்ணின் வெற்றிக்காக இந்திய தேசிய கீதம் பாடியாச்சு, இனி என்ன என விட்டுவிடவா? உடன்கட்டை ஏறிய காலம் எங்கே? விண்மண்டலத்தை எட்டி பிடித்த கல்பனா சாவ்லாவின் வெற்றி இங்கே. வெற்றிகளை அடுக்கி அடுக்கி சொல்லவா? தாண்டிய தடைகளை கர்வத்தோடு சொல்லவா? விழா மேடைகளுக்கு வெற்றிகள் பேசுவது பழக்கம், நமக்கு வித்தியாசம் செய்வது வழக்கம். பிரேக் த ரூல்ஸ். சற்றே வேறு பேச வேண்டும் என்று யோசித்தேன். கல்லூரி மாணவிகள், 18 வயசு பட்டாம்பூச்சிகள், காதல் பற்றி பேச காதல் கொண்டேன், ஆத்தா வையும் என ஐயம் கொண்டேன். காதல் தோல்வி பேசினால் என்ன? மன்னிக்கவும், நான் தேவதாசின் பார்வதியும் அல்ல, உங்கள் மஜ்னுவின் லைலாவும் அல்ல. ஆதவன் வந்தவுடன் அதிர திட்டு வாங்கி எழுந்து ஓடி வருகிறவர்களில் நானும் ஒருத்தி. ஆதவன் வந்தவுடன் அதிர திட்டு வாங்கி எழுந்தோடி வருகிறவர்களில் நானும் ஒருத்தி. ஆணோடு கொண்ட காதல் தோல்வியின் வரிகள் அல்ல, அன்றாடம் நடந்தேறும் வழிகளின் அணிவகுப்பு. ஆணோடு கொண்ட காதல் தோல்வியின் வரிகள் அல்ல, அன்றாடம் நடந்தேறும் வழிகளின் அணிவகுப்பு. நிறம் சொல்லி பழகுன வயசு அஞ்சா இருக்குன்னு ஒரு உத்தேசம். ஊருல தேர் திருவிழா, பலூன் வாங்கறது தானா ஆகப்பெரிய சந்தோஷம். பிங்க் எனக்கு, பிளாக் தம்பிக்கு. வீட்டுக்கு வந்ததும் மாறிப்போச்சு தம்பிக்கு ஆசை. தம்பிக்குன்னு புடுங்கி கொடுத்தாங்க. போனது பலூன் மட்டும் அல்ல, அது என்னவோ பசுமரத்தானியா நிக்குது. எனக்கும் காதல் தோல்வி உண்டு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள், முண்டாசு கவியின் எழுச்சிமிகு வார்த்தைகள். தம்பிக்காரனுக்கு காசு கற்ற பள்ளிக்கூடம் அடுத்த வீட்டுக்கு போற புள்ளதானேன்னு எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடம். நியாயம் கேட்கிற வயசா அழுதா விடியல் வருதா? தம்பிக்காரனுக்கு காசு கற்ற பள்ளிக்கூடம் அடுத்த வீட்டுக்கு போற புள்ளதானேன்னு எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடம். நியாயம் கேட்கிற வயசா அழுதா விடியல் வருதா? ஆங்கிலம் பேசணும்னு கொல்ல ஆசை. ரப்பர் வளவிக்கெல்லாம் சத்தமிடவா இல்லையே. பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. ஓடித்திரியிற வயசு, எதையாவது சாதிக்கணும்னு சொல்ற மனசு. விளையாட்டுல வெகு சுட்டி நானு, விட்டாரா அப்பா? கருத்து போனா கல்யாணம் ஆகுமாகன்னு போடுற துணியில போகுதே குடும்பமானோம். போதுமடா சாமி என் விளையாட்டு ஆசை. எண்ணற்ற பெண்களுக்கு விளையாட்டும் பெரும் கனவே. பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. மேல் படிப்பு வேலை தேடித்தருகிற படிப்பல்ல, அங்கீகாரம் அடையாளம்னு அழகுபடுத்துகிற படிப்பல்ல. இவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச டைம் கேப்பு. இவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச டைம் கேப்பு. எனக்கு மேல் படிப்பு, அவங்களுக்கு டைம் கேப்பு. கிடைத்த வேலைக்கு செல்லாத பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. வேலை 33% போராடி கொண்டிருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிந்துவிட்டதோ என்று அஞ்சுகிறேன். சலுகைகள் யார் கேட்டது? சரிநிகர்தானே கேட்கிறோம். எங்கள் அறிவும் அம்பலமேற வேண்டும், வாய்மொழி சொற்களும் வென்றாக வேண்டும். எங்கள் அறிவும் அம்பலமேற வேண்டும், வாய்மொழி சொற்களும் வென்றாக

0: வேண்டும். 20-20களிலும் பணியிடங்களில் பாலியல் தொல்லை. காலத்திற்கு காத்திருக்க போவதில்லை, நாங்கள் பதில் எழுதுவோம். பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. கல்யாணம், சிலரது தலைப்புச் செய்திகளை விளையாட்டுச் செய்திகளில் வாசித்து விடுகிறார்கள். இவ்வளவே சொல்ல ஆசைப்படுகிறேன். சிலரது தலைப்புச் செய்திகளை விளையாட்டுச் செய்திகளில் வாசித்து விடுகிறார்கள். இவ்வளவே சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வீட்டு இளவரசி, அந்த வீட்டு மகாராணி இடையே கல்யாணம் என்னும் சந்தை. இந்த வீட்டு இளவரசி, அந்த வீட்டு மகாராணி இடையே கல்யாணம் என்னும் சந்தை. மகாராணிகளை மார்க்கெட்டில் வாங்குகிறீர்களா? பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. பட்டியலிட்டோமா? காதல் தோல்விகளை பட்டியலிட்டோமா? வாட்ஸ்அப்பில் பதிவிட்டோமா? தேவதாஸ் போல பரிதாபம் தேடினோமா? இல்லை. வைராக்கியம் கொண்டோம், வெகுண்டெழுந்தோம், விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பது எங்களுக்கு விளையாட்டு. வைராக்கியம் கொண்டோம், வெகுண்டெழுந்தோம், விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பது எங்களுக்கு விளையாட்டு. 1000 முறை எழுவோம், பாரதி கண்ட புதுமை பெண்களாய் எழுவோம். 1000 முறை எழுவோம், பாரதி கண்ட புதுமை பெண்களாய் எழுவோம். அச்சமெதற்கு? அகிலமே எமக்கு. அச்சமெதற்கு? அகிலமே நமக்கு. தோசையும் நானும். அம்மாவும் அப்பாவும் ஆசையாசையாய் போட்டி போட்டுக்கொண்டு தோசையூட்டிய போது என் ஆசைகள் தோசையில் கரையும் என்று நினைக்கவில்லை. வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த போது தோசையூற்ற வகுப்பு எடுக்கப்பட்டது. குதிகள் கொஞ்சம் உயர்த்தி கைகள் தற்காலிகமாக நீட்டிவிக்கப்பட்டு வீதியில் விளையாடச் சென்ற அல்ல அல்ல ஆண்ட்ராய்டுக்கு அடிமையான தம்பிக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த வயது. வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த போது தோசையூற்ற வகுப்பு எடுக்கப்பட்டது. குதிகள் கொஞ்சம் உயர்த்தி கைகள் தற்காலிகமாக நீட்டிவிக்கப்பட்டு வீதியில் விளையாடச் சென்ற அல்ல அல்ல ஆண்ட்ராய்டுக்கு அடிமையான தம்பிக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். எத்தனை வரம் பெற்றிருந்தால் என் தாயே எனக்கு மகளாய் பிறந்திருப்பாள். அவள் நடையோசையில் வீடே நிரம்ப வேண்டும் என அழகிய கொலுசுகளை அப்பா வாங்கி வந்தபோது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். என் ஜோடு பசங்க எல்லாம் டவுனு வாத்தியார்கிட்ட பாடம் படிக்க போனப்ப வீட்டை சுத்தமா பெருக்கி வீடு திரும்புற அப்பாக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். எங்கேயோ ஒலிக்கும் பாட்டு மெட்டுக்கு என் கண்ணும் காலும் சேர்ந்தசைக்க கைகள் கரண்டிக்கு அடிமையாக தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். இவளுக்கு இவன் நல்ல பொருத்தம், நல்ல தேதி பார்த்து நல்லது பண்ணிடணும் என நால்வர் பேசிக் கொண்டிருந்த போது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். அப்போது கேசரியும் பட்டியலில் சேர்ந்து கொண்டது. நாளையிலிருந்து சட்டினி அம்மியில் அரைத்து விட வேண்டும் என என் வியர்வை துளியில் அவன் விளையாடிக் கொண்டிருந்த போது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் எனக்கென தோசையூற்றப்பட்டது. அப்போது நான் அசுத்தமானவள் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தேன். எல்லா வேலையும் முடிந்து உண்ண தெம்பில்லாமல் உறங்கிய போது கனவிலும் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். உயிரையே பணயம் வைத்து பெற்றுவிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது என கிண்டல் பேசுகிறார்கள். நான் தோசையை ஊற்றுவோம் என ஊற்றிக் கொண்டிருந்தேன். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு தேர்வானதை வீடே கொண்டாடியது. மசாலா தோசை வேண்டும் என அன்பின் பெயரில் கட்டளையிட்டார்கள். நான் தோசை ஊற்றிக் கொண்டிருந்தேன். உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக எல்லா தோசைகளையும் சோதித்துவிட்டு என் வீட்டில் தோசை ஊற்றுகிறேன், காரச் சட்டினியில் உப்பு கம்மி என என் மீது புகார். நிலாவிலே வடை சுட்ட மக்கள்தானே நாம். ஆத்திச்சூடி வழங்கி அவ்வையிடம் அப்பன் முருகன் கூட சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்றுதானே கேட்டார். பிள்ளைகள் வளர்ந்து பேரன்கள் பிறந்து காலம் ஓடுகிறது. நான் தோசை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஜன்னல் வழியே காற்று வந்தது, கவிதையும் வந்தது, கல்வியும் வருகிறது. சுதந்திரம் எப்போது? நாளையிலிருந்து தமிழகத்தில் தோசை ஊற்றப்படாது என்ற அறிவிப்பெல்லாம் எப்போதும் வரப்போவதே இல்லை. ஆனால் எங்கள் தோசையில் உள்ள அன்பை எப்போது உணரப்போகிறீர்கள்? எங்கள் தட்டிலும் அன்பின் பால் எப்போது தோசை பரிமாறப்படும்? எங்கள் தோசையில் உள்ள அன்பை எப்போது உணரப்போகிறீர்கள்? எங்கள் தட்டிலும் அன்பின் பால் எப்போது தோசை பரிமாறப்படும்?
1: இதுவரை டி நித்யா அவர்கள் வழங்கிய கவிதைகள் கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

0: 1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே,
3: வணக்கம் நேயர்களே. வசந்த இல்லம் இன்னைக்கு என்ன செக்மெண்டா மலரப்போகுது? சிங்கப்பெண்ணே. சோ அதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு யங் ஆண்டர்பிரனர், இளம் தொழில் முனைவோர் வந்திருக்காங்க. அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவா? ஸ்ரீ சிந்துஜா. சிந்துஜாவை வெல்கம் பண்ணலாமா? வணக்கம் சிந்துஜா.
4: வணக்கம் மேம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் வெரி ஹானர் ஃபார் மீ.
3: உங்களை பார்க்கும் போதே சின்ன பொண்ணுன்னு தெரியுது, ஆனா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்களே. இப்ப எவ்வளவு வயசு உங்களுக்கு?
4: நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 21, அதாவது நான் May 2017 என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது, ஓகே நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், யூஸ்வலா வீட்டுல வந்து படிச்சதோட படிக்கிற பிஇ முடிச்சுட்டு, சோ அடுத்தது எம்இ படிச்சிரு அப்படின்னு
3: சொன்னாங்க. பிஇ தான் படிச்சீங்களா?
4: பிஇ சிவில் இன்ஜினியரிங்.
3: சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டெக்ஸ்டைலுக்கு வந்திருக்கீங்க?
4: சம்வேர் டவுன் தி லைன் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ ஃபேப்ரிக் டெக்ஸ்டைல் அது எங்கேயோ ஒரு அந்த ஈர்ப்பு எனக்கு அது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அதில் அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு.
3: அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு?
4: ஸோ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி பார்லூம், நாங்கள் பேசிக்கலி பார்லூம் தான். ஸோ அது சின்ன வயசுலேருந்து நம்ம வீடு இருக்கும், வீட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் லூம்ஸ் இருக்கும். நம்மளோட
3: எல்லாமே அந்த
4: சத்தம் கேட்டுக்கிட்டே
3: இருக்கும்.
4: அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆக்சுவலா. கரண்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படியே கம்முன்னு அப்படியே கப்சிப்னு அப்படியே அமைதியா இருக்கும். அப்போதான் நமக்கு என்னடா இது ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சத்தத்திலேயே வளர்ந்தனால அது எங்கேயும் எனக்கு இடத்துல அந்த ஃபேப்ரிக் என்ன வந்து இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே இறங்கி உள்ள போய் பார்க்கும்போது 2017 அப்புறம் நான் பார்க்கும்போது என்ன சுத்தி எல்லாமே என்ன இருந்துச்சுன்னா ஃபேப்ரிக் லூம்ஸ். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து வீவ் பண்ணி நார்த்துக்கு தான் எல்லாரும் அனுப்புவாங்க. வெறும் கார்டா ஃபேப்ரிக்கா வீவ் பண்ணி நார்த்துக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருந்து அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி திருப்பி நமக்கு தான் அது வருது. ஸோ இந்த இதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நம்ம இங்க இருந்து கஷ்டப்பட்டு வீவ் பண்ணி ரொம்ப லோ மார்ஜினுக்கு தான் நம்ம விற்கிறோம். என்ன யோசிச்சுன்னா வந்து என்னோட சுத்தி என்ன ரிசோர்ஸ் இருக்கும் நான் பார்த்தேன். என்கிட்ட பிரிண்டிங் யூனிட் ரிசோர்ஸஸ் இருக்கு, டையிங் இருக்கு. ஏன்னா நம்ம வீவிங்னால நம்ம ஜஸ்ட் நாட் வீவிங், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கூட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, ஒரு கம்யூனிட்டி கனெக்டிவிட்டி இருக்கு.
3: சரி சரி.
4: ஸோ எனக்கு பிரிண்டிங் இருந்துச்சு, மிஷின் எம்ப்ராய்டரி இருந்துச்சு, டையிங் இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு. ஸோ ஐ ஃபிகர் இட் அவுட் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு.
3: ஆனா அது நம்ம ஒன்னும் வெறும் துணியா அனுப்புறோமே, போயிட்டு அங்கிருந்தே வருது, அதை காசு கொடுத்து நம்ம வாங்குறோம், என்ன கொடுமை அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
4: கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். எப்படி யோசிச்சிருக்கேன், நம்ம கிட்ட இருந்து ஒரு 20 rupees 25 rupees அவங்க கிட்ட உட்காந்து பார்கின் பண்ணணும்.
3: 21 வந்திருக்கு இல்லையா?
4: ஆமா ஆமா, உட்காந்து
3: அதை யோசிச்சிருக்கீங்க.
4: யா, ஏன்னா நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு பணம் வேணும், எனக்கு ஐ ஹாவ் டு ஏர்ன் சம்திங் டு நெக்ஸ்ட் க்ரோ இன் த நெக்ஸ்ட் லெவல். ஐ நீட் டு ஹாவ் சம் மணி. நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் நோ இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கலி நோ இன்வெஸ்ட்மெண்ட், நத்திங். என்கிட்ட இருந்த ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட நாலேஜ், என்னோட ஸ்கில் தான். என்னை சுத்தி இருக்கிற விஷயத்தை நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா என்னால க்ரோ ஆக முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்ப நான் என்ன யோசிச்சேன், 25 rupees இவன் கிட்ட உட்காந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கு, என்கிட்ட இருக்க ரிசோர்சஸ சின்ன சாம்பிளிங்கா சப்போர்ட் பண்ற யூனிட் கிட்ட கொடுத்து சாம்பிள் பண்ணி அத மார்க்கெட்ல ஒரு பொட்டிக்ஸ்ல கொடுக்கலாம். பெரிய ஒரு ஷோ

0: ஷோரூமுக்கு கொண்டு போய் கொடுத்தனா தே ஓன்ட் வேல்யூஸ் பிகாஸ் அவங்களுக்கு ஜெயிண்ட் மார்க்கெட்ல இருந்து சப்ளைஸ் இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிச்சா பொட்டிக்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டிசைனர் கலெக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட விஷன் செட் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா I created a sample swatch. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்வாட்ச் கிரியேட் பண்ணிட்டு அப்போ இன்ஸ்டாகிராம் வாஸ் பூமிங். அப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது பொட்டிக் இன் சென்னை நியானா கோபிநாதா அவங்க ஒய்ஃப் துர்கா கோபிநாத் ஷி வாஸ் ரன்னிங் த யூனிட். ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்வாட்சஸ் போட்டோஸ் அனுப்பி ஐ ஜஸ்ட் சென்டர் அ மெசேஜ் எங்ககிட்ட இது இருக்கு இஃப் யூ வாண்ட் வி கேன் டிசைன் மோர். எனக்கு இமிடியா மெசேஜ் வந்து பிளீஸ் ஷேர் யூர் ஸ்வாட்ச். அங்கதான் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நமக்கு, ஓகே நம்மளோட பாக்குறாங்க பிடிக்குது,
1: ஓகே பிடிக்குது. அந்த ஃபேப்ரிக் நீங்க அனுப்பி வச்சு கொடுத்தீங்களா உங்களுக்கு?
0: யா யா ஐ சென்டட் ஹர் ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் ஃப்ரம் தேர் ஷீ சென்ட் மீ சம் ஐடியாஸ் இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அந்த இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்களோட. ஒரு ஃபேப்ரிக் கொடுக்கும் போது ஒரு ஒரு டிசைனர் கிட்ட இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷன்ஸ் நமக்கு வரும். இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கும், உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னா அதை நான் கிரியேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி இட் ஒர்க்ஸ். ஸோ அப்படி என்னோட டிசைனிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சு. ஃபேப்ரிக் பயங்கரமா டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒடிஷால அப்போ வந்து டெக்ஸ்டைல் ஃபேர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம், கண்ட்ரில இருந்து பையர்ஸ் வந்து நம்ம பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஐ காட் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் துபாய்.
1: ஓ,
0: ஒரு பொட்டிக் ஷாப் தான், அவரும் அங்க ஒரு பொட்டிக் தான் ரன் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட எம்ஓக்யூ மீட் ஆச்சு, என்னோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நான் மாசிவா, எனக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லிமிட்டடா பண்ணாலும் அது லிமிட்டட் எடிஷனா இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்.
1: அதுதானே எக்ஸ்க்ளூசிவ்
0: இல்லையா? That is the exclusive thing.
1: Limited editions always exclusive. Da.
0: Yes.
1: நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்காது.
0: கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லா உமன்ஸும் சரி, இப்ப மென்ஸும் சரி, நம்ம போட்டா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும்.
1: கரெக்ட், நீங்க சொல்றது. அதனாலதான் பொட்டிக் கான்செப்ட் வந்து எல்லார்கிட்டயும் ஒர்க் அவுட் ஆகுது. பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்கு ஏன் போக மாட்டேங்கன்னா, அங்க சைஸ் வாரியா ஒரே கலர் ஒரே மெட்டீரியல்ல ஒரு 20 இருக்கும். நீங்களும் அதான் போட்டிருப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போட்டிருக்காங்க, எதிர் வீட்டுக்காரன். காலேஜுக்கு போனா ஒரு கிளாஸே பாதி கிளாஸ் போட்டு வரும்.
0: கண்டிப்பா
1: இல்ல, யூனிக்னஸ் ஒண்ணு இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், எல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கற விரும்புறது நம்ம சாய்ஸ் தானே. அது ஒண்ணு இருக்கு. சோ அதுலதான் உங்களது கிளிக் ஆயிருக்கு.
0: கண்டிப்பா அதுலதான் அந்த ஸ்பேஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நிறைய பேர் அது மிஸ் அவுட் பண்றாங்க.
1: அப்ப ஆரம்பிக்கும் போது இன்னும் யங் தானே, 21 வயசா?
0: ஆமா, 21
1: வயசுல உங்களுக்கு எப்படி இது ஒரு பெரிய விஷனரியா இருந்திருக்கீங்க?
0: இல்ல அதான் மேம், இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போதே நான் நினைப்பேன் நம்ம மட்டும்தான் இந்த ட்ரெஸ், நம்ம தேடி தேடி கண்டுபிடிப்போம் அந்த கடையில பூந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் துணி எடுத்துட்டு வருவோம். பார்த்தா நம்ம அதே வாரத்துல அதே மாதிரி ட்ரெஸ் ரெண்டு பேர் போட்டு வந்துருவாங்க. சோ அப்பயே யோசிச்சேன், ஏன் எல்லாரும் ஒரு என்ன மாதிரியே எல்லாரும் எடுக்கிறாங்க. பட் டெக்னிக்கலி அது உண்மை கிடையாது. எல்லா ஒரு சர்டின் பிரிண்ட் வந்து லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணும் போது அது அவ்வளவு கன்செப்ஷன் இருக்கு, வால்யூம் இருக்கு. சோ அந்த வால்யூம் வந்து அந்த வால்யூம் மார்க்கெட் வால்யூம் பண்ணட்டும், நான்
2: சிங்கப்பெண்ணே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ரெண்டாயிரத்தி 2017 யோசிக்க ஆரம்பிச்சிங்க, படிப்பு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதுக்குள்ள வரணும்னு முடிவெடுத்து அதுக்கு புள்ளியார் சுழி போட்டது
2: என்னைக்கு? 2017 நவம்பர். அதே இயர் பண்ணிருவாங்க.
1: இப்ப எப்படின்னா, இப்ப மாறிடுச்சுன்ற ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப மாறி போச்சு எல்லாமே. வந்து நமக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, உடனே உடனே கொடுக்கறதுக்கு நமக்கு சோசியல் மீடியா இருக்கு. அதாவது வி ஆர் மானிட்டர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. வி ஆர் பீங் வாட்ச்டு. ஸ்கிராச்ல இருந்து ஒருத்தவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்க தன்னோட லைஃப் ஹிஸ்டரிய சொல்லும் போது இவங்கள மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது மறுநாளே அவங்க அதை வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்து பண்ணக்கூடிய வேகம் இந்த காலத்துல அப்படி இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பிக்க புதுசுல அவ்வளவு வேகம் கிடையாது. அப்பதான் ஆண்ட்ராய்ட் போன் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கு. அப்பதான் சூடு பிடிக்கலாமா வேணாமான்னு அப்படி அப்படியே ஒரு ஷேக்கியா இருந்த சமயத்துலதான் நீங்க
2: ஆரம்பிச்சீங்க.
1: இன்னொன்னு சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி,
2: எக்ஸாக்ட்லி கொரோனாக்கு முன்னாடி
1: பிளரிஷிங்கா இருக்கு உங்களோட ஆரம்பிச்சிட்டீங்க 2018 அது நல்லா
2: வந்துருச்சு. ஆமாமா, 2018 போது ஐ வாஸ் அப்பே நான் வந்து ஒரு 6 digit 7 digit டச் பண்ணிட்டேன் டர்ன் ஓவர்ல. ஏன்னா நான் ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பண்ணும் போது ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டுக்கு என்ன ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கிட்ஸ் பிராண்ட் இன்னொரு அடல்ட் பிராண்ட்க்கு, ஒரு அடல்ட் பிராண்ட் இன்னொரு கிட்ஸ் பிராண்டுக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ஓகே இவங்க கிட்ட இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐ ஸ்டார்டட் எக்ஸிபிட்டிங் மை செல்ஃப் லைக் நிறைய ஸ்டோர், லைக் நிறைய பாப்அப் ஸ்டால்ஸ். அப்பெல்லாம் பாப்அப் ஸ்டால் வாஸ் சூப்பர் ஜென்யூனா இருக்கும், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் பாப்அப்க்கு வரும். அப்ப நான் நிறைய இடத்துல டிஸ்பிளே பண்ணும் போது பீப்புள் ஸ்டார்டட் ரெகனைசிங் மீ த்ரூ லைக் பர்சன் டு பர்சன் தான் மீட் பண்ணி
1: போது.
2: அப்படியே

0: இன்னொரு ஸ்டெப் என்ன எடுத்தனா, அப்பதான் பிளாஸ்டிக் பேக்ஸ்ல பேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கிளாத் பேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம கிட்ட காடாவோட ஸ்கிராப் பிட்ஸ் இருக்கு, சோ அதை வச்சு நம்ம கிளாத் பேக்ஸ் பண்ணலாம். சோ அப்போ என்னோட பொட்டிக்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணா, எங்கிட்ட பிரிண்டிங் இருக்கனால அவங்க பிரிண்ட் போட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை எங்களுக்கு பிடிக்க போய் அதுலயே அப்படி நமக்கு ஆர்டர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ எங்கெல்லாம் எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும் நான் தெரியலன்னா, அப்பெல்லாம் ஐ ஸ்டார்ட் டெவலப்பிங் இட்.
1: முதல் பேக் தான் அப்ப
0: எனக்கு அந்த பிளாஸ்டிக் பேக் நமக்கு அது பேன் பண்ணும் போதுதான் அதை பத்தி தான் எனக்கு எல்லாமே. அப்ப ஏன்னா அது வரைக்கும் நமக்கு அது ஒரு ரெக்யர்மெண்ட்டே தேவையப்படல அந்த இடத்துல. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு அது தேவையில்லை. அவங்க கம்ப்ளீட்டா பேன் பண்ண போறாங்க, சீக்கிரமா எல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மாத்த மாத்த. சோ ஒன்னு வந்து இது, இன்னொன்னு வந்து எனக்கு என்ன லோக்கல் மார்க்கெட்டும் கவர் பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப என்ன பண்ண, நம்ம ரெகுலரா ஒரு கடையில பேக்கரியில போய் வாங்குவோம்ல ஸ்நாக்ஸ், அவங்க கிட்ட போய் அண்ணா நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு வந்து, அவருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். அவர் வந்து ஓகேமா நீ பண்றியா, சரி எனக்கு ஒரு 100 பேக்ஸ் கொடு. அப்போ நான் என்ன பண்ண, அந்த 100 பேக்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு அந்த 100 பேக்ஸ் வச்சு, ஆக்சுவலி டெக்னிக்கலி 100 பேக்ஸ் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் த யூனிட் டு ரன். அப்போ நான் அந்த இன்னொரு எடுத்துட்டு போய் அந்த யூனிட் நம்ம தான் பண்றோம், உங்களுக்கு என்ன சொல்லுங்க நாங்க பேக் பண்ணி தரோம். லைக் அப்ப வந்து ஓகே நீங்க எங்களுக்கு பேக்ஸ் பண்ணி தாங்க. இட்ஸ் லைக் காமன் பேக் தான், அதுல வந்து அவங்க எங்க லோகோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கற பேக்ஸ் தான். சோ ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் லைக் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு இன்னொரு ரெஃபரன்ஸ் அப்படி போக ஆரம்பிச்சது.
1: அப்பதான் நீங்க சொன்ன பேர் வச்சிருந்தீங்க
0: எதுமே வைக்கல, சிந்துஜா ஃபேப்ரிக்ஸ்
1: என்ன ஆச்சு
0: இதுக்கப்புறமேட்டு? ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா எல்லாருக்கும் கோவிட்ல வந்து பிசினஸ் ரன் ஆகல, பிசினஸ் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு, கோவிட்க்கு அப்புறம் எங்க பிசினஸே அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க.
1: ஆனா உங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு பாருங்களேன், நீங்க ஆரம்பிச்சு கோவிட் வரதுக்கு முன்னாடி 3 வருஷம் கேப் இருந்தது, அப்ப பீக்ல போயிட்டு இருக்கு.
0: எல்லாரும் இனிஷியலா என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் வந்துச்சு அவ்வளவுதான் பிசினஸ் முடிஞ்சிச்சு, கடை இல்ல ஒன்னும் இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது, யாரும் எங்கேயும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி கரெக்டா தான் கிராஃப் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பொறுத்திருக்கோ அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப பல என்ன சொல்றது பழந்தின்னு கொட்டை போட்ட மனுஷங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாம் அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே ஒருவேளை எந்தாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த டைம் வாஸ் மை பெஸ்ட் டைம் இன் மை கரியர். ஐ ஹட் அ குட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், குட் நம்பர் ஆஃப் சேல்,
1: வெரி குட்.
0: ஏன்னா நான் ப்ராப்பரா மார்க்கெட் அப்பயும் நான் அனலைஸ் தான் பண்ணேன். எகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பொட்டிக்ல தான் இருந்துச்சு. சோ பொட்டிக் பீப்புள் தே ஹாவ் டு ரன் தி ஷாப். சிலர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஷி வாஸ் இன் த பொட்டிக் ஃபீல்ட், நிஃப்ட்ல படிச்சுட்டு ஷி ஸ்டார்டட் ஹர் பிசினஸ். அப்ப அவங்களுக்கு நம்ம இனிஷியலா எல்லாமே ஃபேப்ரிக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மாசத்துக்கு எனக்கு அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மட்டுமே லைக் அரௌண்ட் ஒரு 600-400 meters எனக்கு ஃபேப்ரிக் ஆர்டர் வரும். ரீசன் பீங் என்னன்னா, அவ அதை எடுத்து அவ ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி அங்க இருக்க லோக்கல் பீப்புள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கல்யாணம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பர்த்டே பார்ட்டி
1: இருந்துச்சு. ஆமா,
0: சோ எல்லாருக்கும் ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு. பிசினஸ் இஸ் லைக் ரோலர் கோஸ்டர் லைஃப். அன்டில் அதர்வைஸ் நம்ம அதை கரெக்டா ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணாத வரைக்கும் அது ரோலர் கோஸ்டர் தான்.
1: ஆமா,
0: ரெய்னி டே ஃபண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் இன் பிசினஸ், ப்ராப்பர் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் இன் பிசினஸ். ஸோ அது ரெண்டுமே நான் கரெக்டாக பண்ணதுனால எனக்கு அந்த கோவிட் டைம் வாஸ் மை ஆப்பிள் டைம். எல்லாருக்கும் அது வந்து சொன்னாங்க, எல்லாருமே சொல்லும் போது நான் வந்து நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அப்படி நினைக்க வேண்டாங்கன்னா அது நீங்க இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. பட் தே ஆர் லைக் அவங்க எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணது ஹியூஜ் மார்க்கெட். நான் வந்து குட்டி குட்டியா இருக்க ஒரு 10 பேர்த்த செய்து எனக்கு அவங்க ஹியூஜ் ஆயிடுவாங்க.
1: ஓகே, இந்த இடத்துல உங்களை நான் இன்டர்ப்ட் பண்றேன். ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயத்த நான் இப்ப நோட் பண்ணேன். எல்லாம் நடந்துச்சு, ரெண்டே ரெண்டு தான் தேவை, ஒன்னு துணிமணி இன்னொன்னு சாப்பாடு.
0: ஆமா,
1: இது ரெண்டு தான் ஃப்ளரிஷ் ஆச்சு. அதுவும் பெரிய ஷாப்புக்கு போக முடியாது, 90% ஷாப்ஸ் மூடி தான் வச்சிருந்தாங்க. ஏர் கண்டிஷன் ஷோரூம் மூடின உடனே எல்லாமே பூஞ்சக்கலாம்
0: அதனால
1: என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப நாள் மூடி வச்சு இந்த துணி எல்லாம் வீணா போக ஆரம்பிச்சதும் ஒரு சேல் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அந்த டிஸ்போஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் பண்ணவே முடியல, எத்தனையோ மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இது கிடைச்ச உடனே அது பண்ணாங்க, ஆனா அது யாரும் வாங்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு துணிமணி இதாயிடுச்சு. பெரிய ஷாப்ல இதெல்லாம் பிரச்சனை இருந்தது, சின்ன கடையில அது பாட்டு ரன் ஆயிட்டு இருந்தது. வீட்டுல தைச்சு கொடுத்தவங்களோ ஒரு சின்ன யூனிட் வச்சிருந்தவங்களோ அது பாட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நான் இப்ப நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்றோமே, அவங்க சொன்னது இல்லைன்னா எங்க யூனிட் ரன் ஆயிட்டு இருந்தது, நாங்களே உள்ளுக்குள்ள ஃபுட்டு கொடுத்துட்டு எங்க உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த இதை வந்து ரன் பண்ணோம் அந்த பிசினஸ். நாங்க அதை தான் இப்ப நீங்களும் சொல்றீங்க, சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்றீங்க. சோ அப்ப நீங்க அந்த ஃபிளரிஷிங்கா இருந்தத விட்ட இடத்த பிடிக்கல, இருந்த இடத்துல அப்படியே இருந்து மேல போக ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்ட் தானே?
0: ஆமா ஆமா ஆமா, கரெக்ட்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்கள்.
1: சரி, முதல்ல எங்க நடக்கும்?

0: இருக்குது. நீங்க எந்த ஊர்? அதாவது கேட்கவே இல்லையே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. எந்த ஊர்?
1: ஓகே, நான் வந்து ஈரோடு மேம், ப்ராப்பர் ஈரோடு. நேட்டிவ் எல்லாமே எனக்கு ஈரோடு தான். ஸ்கூலிங் ஈரோட்ல தான் படித்தேன். கிறிஸ்ட் ஜோதி ஸ்கூல், பிவி ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்ல பிரைமரி அண்ட் செகண்டரி, ஹை ஸ்கூல் படித்தேன். அப்புறம் பிஇ. அப்பா வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து மார்க் ரொம்ப கம்மி டுவெல்த்ல. எனக்கு வேற இன்ஜினியரிங் சீட்டுக்கு என்னடா பண்றது, பேசாம நம்ம வந்து லா படிக்கலாமா அப்படின்னு போய் அப்பாட்டு கேட்டேன். அப்பா வந்து லா படிக்கலாம்க்கான, பட் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணும், நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட நீ லா படிக்கலாம், நீ ஒரு இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மறுபடியும் நிறைய நான் சொன்னேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிட்டா, அது படிக்கிட்டா, அது படிக்கணும். அப்பா உடனே ஒரே சிம்பிளா சொன்னாரு, கண்ணு எனக்கு ஆக்சுவலி 3 சிப்லிங்ஸ், எல்லாருமே இன்ஜினியரிங். நாளைக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிஇ, எம்இ, பிஇ, எம்எஸ் போடும்போது உன் பின்னாடி பி எல்லாம் வந்துச்சு, நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நீ என்ன வேணாலும் பண்ண, ஃபர்ஸ்ட் பி படிச்சிரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ படி.
0: அவங்களும் உங்களோட எல்டர்?
1: ஆல் வேர் மை எல்டர்ஸ்.
0: சரி, பெரிய
1: எல்லாருமே எல்டர்ஸ்.
0: சிஸ்டர், பிரதர், எல்லாரும்?
1: ரெண்டு சிஸ்டர், ஒரு பிரதர்.
0: எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க? நீங்க
1: எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க? நான் எல்லாரும், அக்கா வந்து ஷி வாஸ் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்தாங்க. அண்ணா ஹையர் ஸ்டடீஸ்க்காக போலான்னு போயிருந்தாங்க. இன்னொரு அக்கா அப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா வந்து, இருக்கதே ஈஸி சிவில் இன்ஜினியர் தான் கண்ணு, நீ அதை எடுத்து படி, உனக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு மேக்ஸ், ஐ எம் வெரி புவர் இன் மேக்ஸ். போறேன்னு சொல்றதை அதை நான் ஒழுங்கா படிக்க முட்டுட்டேன். சோ அதனால எனக்கு மேக்ஸ் எப்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருந்துச்சு? செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒழுங்கா படிக்கல. எயித் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க செவன்த்லயே படிச்சிருப்பீங்க, அதுதான் இங்க வரும்பாங்க. ஐ வாஸ் புவர் இன் மேக்ஸ். அப்ப அப்பா சொன்னா, சிவில் மேக்ஸ் இருக்காது, நீ படி அப்படின்னாரு. எங்க அக்கா, இன்னொரு அக்கா அப்ப சிவில் படிச்சிருக்கும்போது, ஷி வாஸ் ஃபவுண்ட் ஆஃப் மேக்ஸ். அவட்ட கேட்கும்போது, சிவில் பயங்கர ஈஸியா இருக்கும், நீ படி அப்படின்ட்டா. காட் இன் டு சிவில் இன்ஜினியரிங். 4 வருஷம் சிவில் படிச்சேன்.
0: பிடிச்சதான் படிச்சீங்க?
1: யா. ஏன்னா எனக்கு வந்து ஓகே, சிவில் ஈஸியா இருக்கும் மைண்ட் செட் ஆயிருச்சு. சிவில் தான் இருக்கல, இன்ஜினியரிங்ல சிவில் ஈஸி.
0: ஆனா அப்ப அந்த கட்டடம் கட்டுறது, அது இல்லன்னா பிளானிங், அதெல்லாம் இருந்ததா மைண்டுக்குள்ள?
1: அப்போ நிறைய இருந்துச்சு.
0: அந்த பிளான் இருந்தது, இந்த பக்கம் பிசினஸ் பிளான் தான் போயிட்டு இருந்தா.
1: அப்பவே நான் சிவில் இன்ஜினியரிங் யோசிக்கும் போதே, நம்மளும் ரோட் கான்ட்ராக்ட் வாங்கிடலாம், நம்மளும் பில்டிங் கான்ட்ராக்ட் வாங்கி,
0: அப்படி இருந்ததா?
1: இருந்துச்சு. அப்ப நம்ம நிறைய படம் எல்லாம் பாப்போம்ல, கான்ட்ராக்ட் வாங்கலாம், ஒரு போய் லைக் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேப்பர் சப்மிட் பண்ண கான்ட்ராக்ட் கிடைக்கும், யாரு கோட் கம்மி. லைக் டெக்னிக்கலி நம்ம அதெல்லாம் பார்க்கும் போது, யா நம்மளும் இதுலயும் நல்லா பண்ணலாம், லைக் இதுலயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் பண்ணலாம்னு யோசிச்சு. எல்லாருக்கும் அது இருக்கும்ல அந்த எண்ட் ஆஃப் தி டைம். ஏன்னா நமக்கு எது வேணுங்கிறது நம்ம கிளாரிட்டியா வரதுக்குள்ள நமக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வரும். பட் ஆனா எது பண்ணாலும் நான் ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்க கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா என்னோட ஒரு கோரே என்ன இருந்துச்சுன்னா, சாலரி இஸ் எ ட்ரக், ஒன்ஸ் யூ கெட் அடிக்ட் டு இட், யூ கேன் நெவர் கம் அவுட் ஆஃப் இட்.
0: கரெக்ட் தான்.
1: அந்த பாயிண்ட் நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு 40,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய்க்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னா, என் மொத்த லைஃபும் அதை சுத்தி தான் இருக்கும். சோ அதனால ஐ நெவர் வாண்டட் டு டு தட்.
0: நல்லா சொன்னீங்க,
1: தேங்க்யூ. சோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன பண்ணாலும் நானா தான் பண்ணணும். அது லாபமோ நஷ்டமோ அது நான் ஹேண்டில் பண்ணிக்கிற திறமை எனக்கு இருக்கணும். அதை நான்
0: இந்த முடிவு எடுத்த உடனே உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? உடனே ஓகே சொன்னாங்களா, இல்ல பாத்துக்கோ அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா?
1: இல்ல, அப்பா 17 இயர்ஸா இருக்கும் போது அப்பாவோட கம்ப்ளீட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால அப்பா வந்து 17லயே அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால நான் பிசினஸ் வரேன்னு சொல்லும் போது, அப்பா வந்து, உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணுக்கண்ணு, நீ யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபினான்ஷியலி சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஃபுல்லா வந்து இந்த கைடன்ஸ், மாரல் சப்போர்ட்.
0: ஓகே.
1: ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ன, எப்பவுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பானால இவ வந்துட்டா, இவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அதனால இவங்க வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு இல்லைங்கிறது நம்மளுக்கு, நம்ம சொன்னாதான் தெரியும் மற்றவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு என்ன வேணாலும் தெரியலாம். ஸோ அதனால ஐ டிசைடட் இட். இப்போ 2017 முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிசினஸ் கான்செப்ட்ல தான் உள்ள வந்தேன். என்னை சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். டெக்ஸ்டைல் தான், அதுல தான் ஷைன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். யார்கிட்டயும் வேலைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஒரு பாயிண்ட்ல எனக்கு நாலேஜ் தேவைப்பட்டுச்சு. எப்போனா ஸ்டிச்சிங் நாலேஜ்.
0: சரி.
1: ஏன்னா ஃபேப்ரிக் நாலேஜ் தேவைக்கு இருந்துச்சு, அதை தாண்டி என்னால கத்துக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துச்சு. சொல்லி கொடுக்கறதுக்கு நான் போய் தேடினா எனக்கு கத்துக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துச்சு, நான் கத்துக்கிட்டேன்.
0: கரெக்ட்.
1: பட் ஸ்டிச்சிங் நாலேஜ் டெக்னிக்கலி ஜீரோ. என்ன நமக்கு தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம டெய்லர் கடைக்கு போவோம், அக்கா எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி, அவ்வளவுதான்.
0: ஆமா.
1: ஸ்டிச்சிங் கத்துக்கிறதுக்காக ஒரு கம்பெனில நான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த ஜாயின் பண்ணதே ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்ப எனக்கு வந்து ஃபாரின் பையர்ஸ் வந்திருந்தாங்க. அங்க என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவன் எனக்கு கால் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், ஏதாவது இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டா. நான் வந்து ஆக்சுவலி ஐ ட்ரைட் எவ்ரிபடி, பட் யாரும் செட் ஆகல. நான் சொன்னேன், நான் வேணா ஃப்ரீயா இருக்கேன், நான் வரட்டா அப்படின்னு கேட்டேன். ஷி செட் ஓகே, நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஒன்று பிரச்சனை, நீ வா, ஏன்னா உனக்கு ஃபேப்ரிக் நாலேஜ் இருக்கு, ஸோ இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்க, சரி நீ வா அப்படின்ட்டாங்க. வென் ஐ வென்ட் டு தட் கம்பெனி, நான் ஒரு 3 டேஸ் அவங்க டிராவல் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன் ஓகே, நம்ம இங்க இருந்தா வி கேன் லேர்ன் திங்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஆஸ்க் த சிஇஓ, நான் இங்க ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க யோசிச்சுட்டு ஓகே யா, இஃப் யூ ஆர் ஓகே யூ கேன் ஒர்க்.

0: நான் வாக்குக்கு போகும்போது அப்பா சொன்ன ஒரு விஷயம், நல்லா யோசிச்சுக்கோ கண்ணு. ஏன்னா இட்ஸ் எ பிக் கமிட்மெண்ட். ஏன்னா நீ ஒரு கம்பெனிக்கு போறேன்னா அந்த கம்பெனியில யூ ஹாவ் டு கிவ் யுவர் 100%. நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணினாரு. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பி டு பியில் ஐ காட் அ ஃபேப்ரிக் ஆர்டர் அலாங் வித் ஸ்டிச்சிங் ஆர்டர். ஸோ ஐ ஹவ் டு டூ இட் ப்ராப்பர்லி. அப்போ ஐ ஸ்டார்ட் டேக்கிங் தட். 20 months.
1: ஓகே,
0: எல்லா ஒர்க்குமே என்னோட ஒர்க் மாதிரி நான் பண்ணாங்க.
1: இது எப்போ நடந்தது?
0: 2020-21.
1: அது வரைக்கும் பிஸ்னஸும் ரன் பண்ணிட்டு தான்.
0: இந்த மீன் டைம்ல ரெண்டு படத்துக்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணேன்.
1: அப்படியா?
0: ஐ ஹவ் டன் 2 movies. ஒன்னு வந்து காலேஜ் ரோட், இன்னொன்னு காயல்னு சொல்லிட்டு.
1: கத்துக்க
0: ஆரம்பிச்சுன்னா 100. இப்போ ஒரு விஷயம் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுட்டு தான் பிசினஸ் பண்ணணும். நம்மள ஏமாத்தாம இருக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும் ஒரு ஃபீல்ட்ல. அந்த மாதிரி நான் பேட்டர்ன் மேக்கிங்ல கூட இருந்து பேட்டர்ன் எப்படி பண்ணாங்க பார்த்தேன். ஸ்டிச்சிங் குவாலிட்டி எப்படி பண்ணணும்னு பார்த்தேன். குவாலிட்டி ஆஃப் டெய்லர்ஸ் எப்படி ஹையர் பண்ணணும், ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது ஃபுல்லாமே. ஏன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூட், ஒரு நல்ல ப்ராப்பரா டெவலப் ஆன ஒரு கம்பெனில போய் இது கத்துக்கும் போது நம்ம அதுல இருந்து எடுத்துக்க நமக்கு தேவையான இன்புட்ஸ் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் என்னென்ன மாதிரி எப்படி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும்.
1: அந்த கம்பெனி எங்க இருந்தது?
0: இட்ஸ் இன் மை ஹோம் டவுன். அதுவும்
1: பட் அங்க போய் ஒரு முழுமையா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணோங்கிறத பார்த்தாச்சு இல்லையா? ஃபைனலா அது ப்ராடக்ட் வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டீங்க. அதை என்ன நீங்க ஒரு ஆளா நடத்த போறீங்க இந்த பிசினஸ். அப்ப என்னெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்குங்கிறத அங்க ஒரு கிட்டத்தட்ட ட்ரையல் பீரியட் மாதிரி உங்களுக்கு.
0: ட்ரையல் பீரியட், ரெண்டாவது எனக்கு வந்து இந்த பீரியட் திருப்பி கிடைக்காது, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
1: அதுதான், யா, வெரி குட்.
0: அதுக்கப்புறம் நான் என்னோட அதை வளர்த்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு டெய்லரே கிடைக்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் வெரி யங். அப்போ ஐ வாஸ் லைக் 25-26 தான். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஓன் ஸ்டிச்சிங் யூனிட்.
1: ஆப்வியஸ்லி சின்ன பொண்ணு தானே இப்போவும்.
0: அப்போ வந்து எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கோபமா சொன்னாலே அந்த ஒரு மேல் ஈகோஸ்டிக் அப்படியே மேலே வந்துடும் அவங்களுக்கு. இவ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குது, எனக்கு தெரியாது அது எப்படி வரும்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அகெயின் ஒரு மிஷின் தான் ஸ்டார்ட் பண்ணேன், வெறும் ஒரே மிஷின்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டர்ஸ் வந்து ஃபேப்ரிக்ல இருந்து கார்மெண்ட்க்கு போற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலா என்னோடது வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆனது ரீசன் வந்து அப்ப நான் வந்து பேசிக்கா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் லைக் ஸ்டிச்சிங்ல. அது என்னன்னு ஒவ்வொரு சாம்பிள், அதுக்குதான் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சாம்பிள் ஃபிட் 1, 2, 3, 4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் வில் மேக் ஷுர் எவ்ரி சாம்பிள் கம்ஸ் வித் ப்ராப்பர் டெக் பேக், அதுல சாம்பிளோட ஃபிட் டீடைல்ஸ் எழுதுற மாதிரி.
1: ஓகே,
0: சோ தட் அந்த நெக்ஸ்ட் ஃபிட்ல நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸ்கில்டு லேபர் இஸ் வெரி மேனடரி இன் த யூனிட். ஸ்கில்டு லேபர்ஸ்னா பே அதிகமா தான் இருக்கும்.
1: ஆமா,
0: சோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பர்ஃபெக்டா
1: இருக்கும்,
0: ஆன் பாயிண்ட்ல இருக்கும். அப்போ முடிவு பண்ணேன்னா higher skilled labor, be it expensive. Once the product pass, na nam vekkadha costing like ambak puri vekkalam client ku.
1: Ana skilled labor kadaikinume ungalku.
0: Teedi teedi teedi teedi இன்னும் தேடிட்டு தான் இருக்கும்.
1: ஓகே,
0: பட் ஸ்டில் we have like 20 people in the house.
1: Very good. அதுதான்,
0: yeah,
1: very good.
2: நேர்களே, இதுவரை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் புதன்கிழமை அன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: நாவே
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
6: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
7: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
6: முன்பதிவிற்கு 7418887411.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியம் அவருடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நேரலையிலும் கேட்டு விளக்கம் கேட்டுக்கலாம்.

0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவர்களுடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள். சென்னையிலிருந்து
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர்

தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தவேக அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவேக அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 12:51. இனி கேட்கலாம் பூந்தென்றல்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூந்தென்றல் நிகழ்ச்சியில கலகலப்பு மற்றும் தி ரோட் திரைப்படங்கள்ல இருந்து இனிமையான பாடல்கள் கேட்டோம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கங்க. அதுல வந்து 1 லிட்டர் உள்ள ஊத்து, சூட மனசு ஊத்துங்க. ஆமா, மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியுமே கரும்பு சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியன் அவர்களுடைய நேரில் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. நேரம் 1:00. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
3: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
4: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
3: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
5: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
3: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை நம்மளுடைய மனத்திரைகள்ல பார்க்க போறோம் அப்படின்னா, 2008 வெளியான ஒரு அனிமேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்.

இந்த திரைப்படத்தை ஆண்ட்ரியூ ஸ்டாண்டன் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நிறைய விருதுகளை வென்ற திரைப்படம் தான் இது. ஏன் மனிதர்கள் மட்டும்தான் அன்பு செலுத்தணுமா, இல்ல காதலிக்கணுமா, ரோபோட்கள் இதுக்கு விதிவிலக்கா என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வால் இ. இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம், தொடர்ந்து கேளுங்க. இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.

இன்னைக்கு நம்ம வாலி இந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 29வது நூற்றாண்டுல பூமி மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு குப்பைகளால நிரப்பப்பட்டு ஒரு பாலடைந்த நிலமா மாறி இருக்கு. இது எதனால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாம நடந்த நுகர்வு பழக்கம் நிறுவனங்களுடைய சில நிறுவனங்களுடைய பேராசையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல கவனிக்காம விட்டது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதோடைய பெரிய விளைவு, இதுதான் அழிவின் விளைவா இருந்திருக்கு. எப்போ 29வது நூற்றாண்டுல இதனால மனிதர்கள் எல்லாரும் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்கு, பயன் லாஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி விண்வெளிக்கு இவங்களெல்லாம் மாத்திருக்கு. பூமியை சுத்தப்படுத்துறதுக்காக வாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோபோட்டை மட்டும் விட்டுட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க. ஓகே, இந்த வாலி என்ன பண்ணும், இந்த ரோபோ எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, குப்பையெல்லாம் சேர்த்து சேர்த்து அதை ஒரு பாக்ஸ் மாதிரி அடுக்கி அடுக்கி வைக்குமா, அழுத்தி, அதாவது நசுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு எல்லா குப்பைகளையும் சேர்த்து பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி அடுக்கி அதே வந்து நிறைய கட்டிடங்களா வந்து உருவாக்கி வச்சிருக்குமா. நிறைய 700 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இதனால நிறைய ரோபோக்கள் வந்து அதுவே வந்து செயலிலிருந்தும் போயிருச்சு. ஒரே ஒரு ரோபோ மட்டும் அதுல இருந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய வாலி, நம்ம திரைப்படத்துடைய கதாநாயகன். நிறைய செயலிலிருந்து ரோபோக்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு தன்னைத்தானே இவர் காப்பாத்திட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு தனித்துவமான குணாதிசயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச ஏதாவது பொருட்கள், குப்பையில கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல அவருக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்து பத்திரமா வச்சுப்பாரு. அதுல ஸ்பூன்ஸ், அப்புறம் நிறைய சிடி கேசட்ஸ், இந்த மாதிரி பல்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா. இவர் கூட வந்து ஒரு கரப்பாம்பூச்சி சுத்திக்கிட்டே இருக்குமா. இந்த ரோபோவும் இந்த கரப்பாம்பூச்சி மட்டும் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாடல்களுக்கு அப்புறமா கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418878741.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாலி இந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாலி அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, அதாவது குப்பைகள்ல இருந்து குப்பைகள் எல்லாமே நசுக்கி நசுக்கி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதை அப்படியே அடிக்கடிக்கி வச்சிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த குட்டி கரப்பான் பூச்சி கூட அந்த உலகத்துல வேற யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து பறந்து வருது வானத்துல இருந்து, அதுல இருந்து ஒரு அழகான ஒரு ரோபோ வந்து இறங்கி வர்றாங்க. அவங்களுடைய பேரு இவருக்கு பார்த்த உடனே என்னடா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்களே, நம்ம அழுக்கா இருக்கோம், இவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வாலிக்கு வந்து அவங்கள பார்த்ததுமே வருது, ஈவை பார்த்ததுமே வருது. ரெண்டு பேருமே பழகுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஈவ் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் வாழ முடியுமா, இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் யாரும் இருக்காங்களா, உயிர் உள்ளது மனிதர்களது உயிருள்ள பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றது தேடி எடுத்துட்டு போறது தான் ஈவோட முக்கியமான வேலை, அவங்களுடைய டார்கெட் அதுதான். சோ அதுக்காக தான் ஈவ் வந்து வந்திருப்பாங்க. வாலி என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டை வந்து சுத்தி காமிப்பாரு, அவர் வச்சிருக்கக்கூடிய அழகான பொருட்கள் எல்லாமே வந்து ஈவுக்கு முன்னாடி கொண்டு போய் காமிப்பாரு. பட் ஈவ் அதெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்றத வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் தேடுறப்போ நம்மளுடைய வாலி என்ன பண்ணுவாரு, ஒரு செடி அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் குப்பைகளை வந்து சுத்தம் படுத்துறப்போ ஒரு செடி, ரொம்ப அழகான ஒரு செடி கொஞ்சமா துளிர் விட்டுருக்கும், அதை வந்து ஈவ் கிட்ட காமிப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஈவுக்குள்ள ஒரு கிரீன் லைட் வந்து எரியும். ஈவ் கிரீன் லைட் எரிஞ்சதுமே வந்துட்டு ஈவ் வந்து ஆஃப் ஆகி ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிருவாங்க. இவர் என்னென்னவோ பண்ணி பார்ப்பாரு, இந்த ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி எழுப்பி எழுப்பி பார்ப்பாரு, பேசி பேசி பார்ப்பாரு, எதுவுமே எனக்காது. சரி ஓகே, சார்ஜ் தான் தீந்துருச்சு போல. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சோலார்ல போய் தன்னை நிறுத்திக்கிட்டு சார்ஜ் ஏத்திப்பாரு. அதே மாதிரி ஈவையும் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஈவ் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்குது. இவருக்கு ஒரே வருத்தம், என்னடா பண்றது, ஒண்ணுமே புரியலையே, நம்ம இந்த செடியை கொண்டு போய் காமிச்சோடனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்காரு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம்.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: நேரம் 1:21. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய்

பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாலி திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. வாலி பாத்தீங்கன்னா ஈவ வந்து எழுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது. சரி ஓகே, பத்திரமா பாத்துக்கணும், ஏதோ ஆயிடுச்சு போல, உடம்பு சரியில்லை போல அப்படின்னு நினைச்சிருச்சு. பத்திரமா பாத்துட்டே இருக்கு. அப்போதான் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் ஒரு விண்கலம் வருது. விண்கலம் வந்து ஈவ எடுத்துட்டு போயிருது. இதுக்கு பிரிய மனசே இல்லை. சரி என்ன பண்ணலாம், நம்மளும் அதோடய சேர்ந்து போயிடலாம், அது எங்க போதோ, ஈவ் எங்க இருக்கோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலியும் சேர்ந்து அதோட போயிருது. அந்த விண்கலம் ஆக்சிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விண்கலத்துக்கு போகுது. அந்த ஆக்சிமம்ல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, பல ஆண்டுகளா இருக்காங்க. பல ஆண்டுகளா மனிதர்கள் யாருமே வேலையே பார்க்கல. அதாவது சொல்லுவாங்கல்ல, கை தட்டினா சாப்பாடு வரும், ஆனா இங்க இதுக்கு கூட வேலை இல்லை. பட்டன் அழுத்தினாலே போதும் சாப்பாடு வந்துடும், வாய்ஸ் கமாண்ட் பண்ணாலே போதும் எல்லா விஷயமும் நடக்கும். மனுஷங்க நடக்க கூட மாட்டாங்களாம், எல்லாத்துக்குமே ரோபோட், ஆயிரக்கணக்கான ரோபோட்ஸ் வந்து அங்க இருக்கு. அதனால எல்லா மனுஷங்களும் அவ்வளோ உடல் பெருத்து போயிருக்காங்க, அவங்களால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு லேசின்னு கூட சொல்லலாம், அப்படிதான் இருக்காங்க. எல்லாமே வந்து ஏஐ கண்ட்ரோல்டாவே இருக்கு. அங்க ஒரு கேப்டனும் இருக்காரு, கூடவே வந்து கேப்டன் வந்து பேருக்கு இருக்காரு, கூட வந்து ஆட்டோ ரோபோட்ன்றது தான் பாத்தீங்கன்னா, அவங்க தான் இந்த ஃபுல் கப்பலையும் அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதா அங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி எடுத்துட்டு போச்சு இல்லையா, இந்த செடி தான் பாத்தீங்கன்னா வாழ்றதுக்காக பூமியில மனுஷங்க மறுபடியும் வாழலாம், பூமியில வந்து நிறைய உயிர்கள் ஜனனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஸோ இது தப்பாச்சே அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து எல்லா இடத்துலயும் கதையில ஹீரோ இருந்தா வில்லன் இருக்கணும் இல்ல. ஸோ அங்க வந்து ஒரு வில்லன் இருக்காரு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டோ ரோபோட்டர் தான். அவருக்கு வந்து இது பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு கமாண்ட் செய்யப்பட்டிருக்கு, இந்த இடத்த விட்டு யாருமே நகரக்கூடாது, இங்கதான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கேப்டன் மெக்கியரா அப்படின்றவர். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்றதான் தொடர்ந்து கதை நகரும். இதுக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். இந்த இரண்டு ரோபோட்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அன்பு ஸ்பரிசம் இந்த விஷயங்கள் எல்லாமே பாக்குறப்போ இவருக்கு வந்து நம்மளை விட்டுட்டு ஈவ் பிரிஞ்சிருமா அப்படின்னு தோணும். அங்க இருக்கிறப்போ வாலிக்கு என்ன ஆகும், நம்ம ஒரு தனியா இருந்தோம், இங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஈவ் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தருணங்களோடு இந்த கதை நகரும். தொடர்ந்து பேசலாம்.

0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வாலி, இந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்கேயும் ஸ்பேஸ்ஷிப்லயும் நிறைய சதி நடக்குது. இந்த செடிதான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த செடினால மனுஷங்க வந்து மறுபடியும் பூமிக்கு போயிருவாங்க, பூமியில வந்து நிறைய உயிர்கள் மறுபடியும் வந்துரும், எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய சதி நடக்குதுங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரோபோக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரோபோ வந்து செல்ஃப் டிடெக்டர் பாட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செல்ஃப் டிடெக்டர் பாட் அப்படின்னா ஒரு எஸ்கே பாட், அது வந்து ஸ்பேஸ்ஷிப்ல இருக்குமா, அதுல வச்சு அந்த செடியை வச்சு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறாரு என்ட்ரி, என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாடுக்குள்ள இவரும் போய் விழுந்துடுறாரு அந்த செடியை காப்பாத்துறதுக்காக. சோ அங்க வந்து நிறைய சேதம் நடந்துருது நம்முடைய வாலியோட உடம்புல, என்ன பண்றது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நசுங்கி போயிடுறாரு. அவருடைய உருவமே கொலைஞ்சு போயிருது. அப்போ வந்து ஈவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அச்சோ இப்படி ஆயிடுச்சு, நமக்காக தானே வந்தான் ஈவ், அதாவது வாலி வந்து நமக்காக தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். மறுபடியும் வந்து அந்த ஈவ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த செடியை எப்படியாவது கேப்டன் கிட்ட நம்ம போய் ஒப்படைச்சிடணும், நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துடணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி போராடுறா. தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்கலாம். நேரம் ஒரு மணி 30:33 ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல. இதுவரைக்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9

0: 9528873 or visit www.svpistm.ac.in.
1: ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
3: நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். 1:38 கூடிய இந்த நேரத்தில் நாம் வந்து இன்னைக்கு வாலி இந்த திரைப்படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதனுடைய கதையை தொடர்ந்து கேட்குறப்போ ஈவ் வந்து அந்த செடியை வந்து கேப்டன் கிட்ட கொடுத்து எப்படியாவது காப்பாற்றணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த இந்த கதையுடைய வில்லனுடைய பேரு ஆட்டோ. அவங்க வந்து ஆட்டோ ரோபோட், வில்லன் ரோபோட். இவர் வந்து ஒரு ரகசிய உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, பூமி வந்து ரொம்ப விஷமா மாறிடுச்சு, யாருமே திரும்ப கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு ஆதாரமா இந்த செடி இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த உத்தரவு எப்ப வந்திருக்கு, 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ இருக்கிறது இவங்க 29வது நூற்றாண்டுல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ கேப்டன் வந்து அடம் பிடிக்கிறாரு, நான் காப்பாத்தியே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க ஒரு சண்டை நடக்குது. அதுல வந்து கேப்டன் அவரை சீட்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுகிறப்போ அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியலையே அப்படின்னா, அவ்வளோ வெயிட், அவருடைய உடம்பு ஓவர் வெயிட்டாக இருக்கு. எப்படியோ எந்திரிச்சு முயற்சி பண்ணி நிற்கிறாரு. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக மாறுறாங்க. எல்லாருனாலும் நிக்க முடியுது, பேச முடியுது, ஒருத்தவங்க வந்து காப்பாத்திக்க முடியுது. அங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து விழ போறாங்க, அங்கேயும் மனுஷங்க தானே இருக்காங்க. சோ அந்த எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க விழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை பிடிச்சி தூக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாலியையும் அப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு ரோபோட்டும் வந்துட்டு வெளியேற்றப்போ ஆல்மோஸ்ட் வெளியேற்றப்பட்டாங்க. அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோபோட்ஸ் வந்து இவங்களை வந்து காப்பாத்துறாங்க. ஒரு வழியா கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த செடியை வந்து உலகத்துல அந்த ஹாலோ டிடெக்டர் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த சாதனத்துல வைக்கிறாரு. அந்த கப்பல் உடனே பூமிக்கு திரும்பி வருது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வாலிக்கு அடிபட்டுச்சு இல்லையா, அப்போ வாலி வந்துட்டு தன்னுடைய நினைவுகள் எல்லாமே மறந்துடுறாரு. நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. அப்போ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈவ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் எப்படி ஈவை முத முதல்ல சந்திக்கிறப்போ அவருடைய வீட்டுக்கு போய் காமிச்சாரு, அழகான பொருட்கள் எல்லாமே காமிச்சார் இல்லையா, அறிமுகப்படுத்திக்கிட்டா, அதே மாதிரி ஈ வந்து இவங்களுக்கு எப்படியாவது இவங்களுடைய மெமரியை வந்து கூட்டிட்டு வந்துடணும், எடுத்துட்டு வந்துடணும் மறுபடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இவ வாலியை வந்து ஈவுக்கு என்னென்ன பொருளை காமிச்சாரோ, பல்பு, ஸ்பூனு, கேசட்டு, அவர் ஒரு பாட்டை பிளே பண்ணி காமிப்பாரு, அது ஒரு லவ் சாங்காக இருக்கும் அந்த சாங், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் மனுஷங்க என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம் மறந்துடுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் கனெக்டிங் லிங்க் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு வாலிக்கு வந்து ஈவ் வந்து ஞாபகப்படுத்த பார்ப்பாங்க. ஒரு வழியா ரெண்டு கைகளும் சேர்றப்போ அவருக்கு வந்து ஞாபகம் வந்துடும், ஸ்பார்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகமும் வந்துடும். இந்த பூமி வந்து மறுபடியும் மலர ஆரம்பிக்கும். அங்கே விவசாயம் நடக்கும். மனிதர்கள் எல்லாருமே எடை குறைப்பதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, பட்டன் அழுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பூமி வந்து ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சிரும், பசுமையா மாற ஆரம்பிச்சிரும். விவசாயம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, வேலை பார்ப்பாங்க. இப்படி போயிட்டு இந்த கதை ரொம்ப அழகா முடியும். கதையுடைய டைரக்டர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத தொடர்ந்து நம்ம கேட்கலாம். ரொம்ப அழகான ஒரு திரைப்படமா அமைஞ்சிருக்கும் வாலி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாலி இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசணும். ஓகே, டைரக்டர் என்னதான் சொல்ல வர்றாரு, இவ்வளவு நேரம் கதை கேட்டோமே அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி அதிகமான நுகர்வு, அதே தேவைக்கு மீறி பொருட்கள் வாங்குறது வந்து ஒரு நாளைக்கு குப்பையில தான் போய் முடியும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அதே மாதிரி பேராசை இல்லாம இந்த உலகத்துல வந்து வாழணும் அப்படின்றதும், மனிதர்கள் சோம்பேறியா வாழக்கூடாது, சோம்பேறியா வாழ்ந்தா என்னென்ன ஆகும் அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, விதை கூட விருட்சமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கக்கூடியது இந்த வாலி திரைப்படம். சிறந்த மாற்றம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுதான். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்களுடன் லட்சுமி தேவி. நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த

0: நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலைமதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும் பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக

0: சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20 தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30 தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரீஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நேரம் 1:56 நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ்

வெப்பநிலையும் சேலம்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். பாலக்காடு பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

திரும்பும் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கான ஒரு புனித யாத்திரையாகும். ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கானவர்கள் மக்காவில் கூடுகிறார்கள். ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்ம மத்திய அரசு குறிப்பா குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களுக்கு புனித யாத்திரையை எளிதாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஹஜ் யாத்திரை மேலாண்மை திட்டம் என்பது இந்திய ஹஜ் கமிட்டி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பில் யாத்ரீகர்களின் பதிவு, தங்குமிடம், போக்குவரத்து, மருத்துவம், வழிகாட்டுதல் போன்றவற்றை நிர்வகிக்கும் ஒரு விரிவான செயல்முறையாகும். இதில் ஆன்லைன் பதிவு, சவுதி அரேபியாவில் ஏற்பாடுகள் செய்வது, மருத்துவர் குழுக்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், மத வழிகாட்டிகள் மற்றும் குடி வரவு வெளியேற்ற மேலாண்மை ஆகியவை அடங்கும். மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட்ட நெரிசலை குறைத்து அனுபவத்தை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டம். முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா, பதிவு மற்றும் ஒதுக்கீடு. ஹஜ் கமிட்டி .gov.in இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம். தனிப்பட்ட பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாகவும் பதிவு செய்யலாம். தங்குமிடம், இந்திய தூதரக மேற்பார்வையில் கட்டிடங்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகின்றன. மாநில ஹஜ் கமிட்டிகளின் கட்டிட தேர்வு குழுக்கள் இதற்கு உதவுகின்றன. சவுதி அரேபியாவிற்கு உள்ளேயும் புனித தலங்களுக்கு மத்தியிலும் பேருந்து ஏற்பாடுகள் முன்பே செய்யப்படுகின்றன. புனித யாத்திரை செல்லும் யாத்ரீகர்களுக்கு மருத்துவர் குழுக்கள் கட்டிடங்களுக்கு சென்று உதவி செய்கின்றனர். மருந்துகள் இந்தியாவிலிருந்து முன்கூட்டியே அனுப்பப்படுகின்றன. அனைத்து சவுதி மருத்துவமனைகளிலும் இந்திய மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த RFID தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. டிஜிட்டல் தளங்கள் மூலம் யாத்ரீகர்களின் இயக்கத்தை கண்காணிக்கிறாங்க. முதல் முறை ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மானியங்கள் அரசு வழங்குது. குறிப்பாக தனித்துவமான சவால்களை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு பயணத்தை மேம்படுத்துவதற்காக ஆதரவும் வசதி திட்டங்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போதைய சீர்திருத்தங்களும் கொள்கை மேம்பாடுகளும் ஹஜ் அனுபவத்தை மேலும் வளப்படுத்தியிருக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை ஊக்குவிப்பதுடன் முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகள் இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளன. 1994 வரை சுமார் 5000 யாத்ரீகர்கள் மும்பையிலிருந்து கப்பலில் பயணம் செய்தனர். சுமார் 20,000 பேர் விமானத்தில் பயணம் செய்தனர். இருப்பினும் 1995 ஹஜ் யாத்ரீகர்களுக்கான கடல் பயணம் நிறுத்தப்பட்டது. அனைத்து யாத்ரீகர்களும் பின்னர் விமானத்தில் பயணம் செய்தனர். இதன் விளைவாக கூடுதல் பயண முனையங்கள் நிறுவப்பட்டன. இது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஹஜ் மேலாண்மையை பல்வகைப்படுத்த இந்திய ஹஜ் குழுவில் அனைத்து பகுதிகளிலும் பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யும் ஹஜ் கமிட்டி சட்டம் 2002 இயற்றப்பட்டது. ஹஜ் யாத்ரீகர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் நோக்கில் ஹஜ் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்குமான பொறுப்பு 2016 அக்டோபர் 1 அன்று வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இது இஸ்லாமிய யாத்ரீகர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான அரசின் தற்போதைய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. மத்திய ஹஜ் குழு என்று பொதுவாக அழைக்கப்படும் இந்திய ஹஜ் குழு முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரைக்காக புனித பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்வதற்கும் இது தொடர்பான இதர பணிகளை மேற்கொள்வதற்கும் ஹஜ் குழு சட்டம் 2002 கீழ் அரசால் நிறுவப்பட்டுள்ளது. இக்குழு அரசின் நிர்வாக கண்காணிப்பின் கீழ் நிறைய பணிகளை நிறைவேற்றி வருகின்றது. ஹஜ் ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்யவும் ஹஜ் செயல் திட்டத்தை இறுதி செய்யவும் அகில இந்திய வருடாந்திர மாநாட்டை ஏற்பாடு செய்து வருகிறது. பொது அறிவிப்புகள், செய்தித்தாள்கள் மூலம் ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை வரவேற்கும் அறிவிப்புகளை வெளியிடுதல், வைப்பு தொகைகள், தங்குமிட விருப்பங்கள், காலக்கெடு ஆகியவற்றை விவரிக்கிறது இத்திட்டம். விண்ணப்ப படிவங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை இத்திட்டம் வழங்குகிறது. முஸ்லிம் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஹஜ் ஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகப்படியான விண்ணப்பங்கள் குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. தங்குமிடங்கள் மற்றும் விமானங்களை நிர்வகிப்பதற்கான தரவுகளை அனுப்புகிறது இத்திட்டம்.
புதுதில்லியில் உள்ள சவுதி தூதரகம் மற்றும் மும்பையில் உள்ள துணை தூதரகத்தில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதுடன் விசா ஒப்புதலுக்காக சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்கிறது இத்திட்டம். ஹஜ் ஏற்பாடுகளுக்காக பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு தரவை தொகுத்து சரிபார்க்கிறது. தங்குமிட தேர்வின் அடிப்படையில் நிதியை சேகரித்து அவற்றை வாடகை மற்றும் நிலுவைத் தொகைகள்

0: பயன்படுத்தி மீதமுள்ள தொகையை சவுதி ரியால்களில் உள்ள யாத்ரீகர்களுக்கு அன்றாட செலவுகளுக்காக வழங்குறாங்க. அனைத்து பயணிகளுக்கும் தடுப்பூசி வழங்குவதை உறுதி செய்கிறது. தடுப்பூசி சான்றளிக்கப்படுகிறது. ஹஜ் பயணத்தை எளிதானதாக மாற்ற நம் அரசாங்கம் பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது. சிறந்த அணுகல் மற்றும் வசதிக்காக டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கணிசமாக மேம்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சிகள் பெண்களின் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கின்றன. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக போட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை தெரிஞ்சுக்கிற பகுதி தான் இது. இன்னைக்கு ஹஜ் புனித யாத்திரை மேலாண்மை திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேற ஒரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி கேட்கலாம் திரையிசை.

0: ஒலித்த பாடல் தேசிங்க ராஜா படத்திலிருந்து பாடலை பாடினார் பல்ராம். இதுவரை திரை இசை கேட்டோம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 2:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர் குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து ஜவஹர் குமாருங்க. நான் திரு

திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க நான். இப்போ உள்ள நுழையிற இடத்துல வந்துட்டு சிட் அவுட்லேயே என்ன பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சிட் அவுட்டில் வந்து எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று, அதனால் வந்து அது ஔவையாருடைய ஆத்திச்சுவடியினுடைய இதுகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறோங்க. மேலிச்செல்வம் கோழைப்படாதுங்கிற வார்த்தை பயன்படுத்தி வரிகள், அது என்னென்னா இந்த மேலிங்கிறது வந்துட்டு கலப்பை, உழவு தொழிலுக்கானது. வேளாண்குடியில் பிறந்து வளர்ந்த காரணத்தினால வந்து என்னென்னா அந்த கலப்பை வந்து நாம் வந்து தெய்வமாக வழிபட்டோம். அதை மேலி செல்வம், அந்த ஒரு செல்வம் இருந்தால் மற்ற எல்லா செல்வம் நமக்கு கிடைச்சிரு அப்படின்னு ஔவையுடைய வரிகள், அது பிடிச்சிருந்தனால மேலி செல்வம் கோழைப்படாது, அது என்றைக்கு வீண் போகாது, அது ஒன்று மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக வாழலாம் அப்படிங்கிறதுனால அவை சொன்ன வரியில் பிடிச்சி அதை போட்டுக்கிறோம்ங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா மொத்தம் யாத்திரை பண்ணினதில் கொனார்க்கு சூரியன் கோவில் சன் டெம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சிற்ப வேலைகள் பிடிச்சிருந்தது. அதில் இருக்கக்கூடிய முறைகள் வந்து கோடிக்கணக்கான முறை, அது நம்ம விவரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து சிற்ப வழிகள் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே செய்ய முடியலனாலும் அதில் ஒரு பார்ட், ஒரு சின்ன பகுதி எடுத்து நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுங்க. அது வந்து அந்த தேர்னுடைய ஒரு சக்கரத்தை மட்டும் செய்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டோம். அதை எடுத்து அதை அந்த வடிவமைப்பை கொண்டு வந்து, ஏன்னா அதை எப்படி செய்கிறது, இப்போ வந்து கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து புரிய வச்சு அதை செய்கிறதுனா பெரிய ஒர்க்காக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு தேடினோம்ங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் சுவாமிமலைக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த பிளாஸ்டோ பாரிஸுங்கிற அமைப்பில் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன்னு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு இதையெல்லாம் சொல்லி புரிய வச்சுங்க. அந்த ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலான வேலைகளையெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியராக வரணும் அப்படின்ட்டு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுற்றியும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எத்தனை யுகங்கள், எத்தனை வருடம், எத்தனை மாதம், இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி, அந்த விதத்தை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த சக்கரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம்ங்க. அப்புறம் மேலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இப்போ சிட் அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிற அந்த ஃபேன் காத்தாடியெல்லாம் வந்துட்டு 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் வந்ததுங்க. காரைக்குடியில் செட்டிநாடு வீடுகள் இருந்தது, அதை ஒரு இடத்துல பிரித்து வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் போய் கலெக்ட் பண்ணி ஒரு 50 ஃபேன் இருந்தது, அதில் ஒரு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு 5-6 ஃபேனை கொண்டு வந்தோம்ங்க. அந்த பழைய காப்பர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பேரிங் மட்டும் மாற்றிட்டு அந்த ஃபேனை பழையபடி அசம்பிள் பண்ணி காருக்கு பெயிண்ட் அடிக்கிற இடத்துல கொடுத்து பழையபடி அசம்பிள் பண்ணி மாட்டியிருக்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோ வெயிட் வரும். இன்றைக்கி அந்த பழைய காப்பரும் கிடைக்காது, அது வந்து வீண் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஊஞ்சல் வச்சுருப்போம். அந்த ஊஞ்சல் வந்து எப்படின்னா அதுக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முற்பட்டது. அது எப்படிங்கன்னா இந்த இப்படி ஆடலாம், அந்த பக்கம் கொஞ்சம் ஆடலாம், தேவைப்பட்டால் வந்து இப்படி பிரித்து போட்டிங்கன்னா அது தொட்டிலாகவும் மாறு. அது ரொம்ப அருமையான ஒரே ஒரு இதாக கிடச்சிதுங்க காரைக்குடியில். அதை கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பண்ணி பண்ணியிருக்கிறோம் என்ட்ரன்ஸில். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒன்றொன்னா விவரிச்சிக்கிட்டே வரலாம்ங்க. அந்த முற்றத்தை சுற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முற்றம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை செய்ய அது ஆய்வு பண்ண நிறைய விளக்கங்கள் கொடுத்துச்சுங்க. அப்போ அதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணோம்ங்க. அப்படி பண்ணுறப்ப தான் என்னங்கன்னா, அதை சுற்றியும் வந்து எப்படி வச்சுருக்கிறோம்னா ஒரு கேலக்சியினுடைய இது. இப்போ நீங்கள் மேஷம், ரிஷபம், துலாம், கன்னின்னு சொல்லி இந்த ராசி நட்சத்திரங்கள், 27 ராசி, இந்த நட்சத்திரம், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து இப்போ நம்ம அந்த சூரிய குடும்பத்தினுடைய இது தானே நம்ம இல்லைங்களா. சூரியனை சுற்றி பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் வளம் வருது, அதில் எல்லா கோள்களும் இருக்குது. இதுதான் சூரிய குடும்பம்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிற முறைங்கிறது இருக்குதுங்கிறத புரிஞ்சு இந்த முற்றத்தில் அது அமைப்பையே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தோணுச்சுங்க. அதுக்காக தான் என்ன பண்ணோம்னா எல்லா அந்த ராசியினுடைய இது சிம்பிளும் வச்சுருக்கிறது, ஜோட்டியாக் சிம்பிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை வச்சு அது அப்படியே என்னங்கன்னா அமாவாசையிலேருந்து வளர் விரையாக மாறி பௌர்ணமியாக வர்ற மாதிரி வச்சுருக்குறோம்ங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா பழைய கிராம ஃபோனு அசாமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்ங்க. அது நிறைய வந்து இந்த அன்றில் பறவைகள்லேருந்து நிறையா அந்த மாதிரி பழமையான பறவைகள் உடைய ஸ்டாச்சுயோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறோம்ங்க. அதோடு மட்டுமில்லை, அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சலமூலையில் தான் வந்துட்டு பூஜை ரூம் இருக்கணும். அதை முறைப்படி வந்து கோயில் கருவறையினுடைய அமைப்பு எப்படியோ அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அதை

தெய்வமச்சம். அப்புறம் ஆசாரம்னு சொல்லுவாங்க, பழைய வார்த்தையில். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற ஹாலை வந்துட்டு நம்ம ஆசாரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆசாரங்கிற அமைப்பு வந்துட்டு பழைய முறை எப்படியோ அதே மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் வந்தாங்கன்னா உட்கோந்து பேசுகிற இடம் அந்த முற்றத்தை சுற்றி தான் வந்து அதில் ஒரு பகுதியாக இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா அக்னி மூலை. சமையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் முறை வந்துட்டு பழைய முறை அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மீட்டெடுக்கணுங்கிற

அக்னி மூளை. சமையல் சமையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் முறை வந்துட்டு பழைய முறை அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மீட்டெடுக்கணுங்கிற முயற்சிக்காக வந்துட்டு புத்து மண்ணை வச்சு ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கிறோங்க. புத்து மண்ணில் தான் வந்து அந்த காலத்தில் அடுப்பு செய்திருப்பாங்க. அது ஏன்னா அந்த புத்து மண்ணில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கரையான் வந்துட்டு அதனுடைய வாயிலேருந்து ஒரு ஜெல்ல வெளிப்படுதுங்க. அந்த அந்த அந்த கம்தை அந்த பசைதை வந்துட்டு அந்த மண் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த மண் எடுத்து நம்ம பூசணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் சிமெண்ட்டு மாதிரி அருமையாக இருக்கு, சுண்ணாம்பு பூச்சி மாதிரி அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அதில் பசுஞ்சாணத்தை வச்சு நம்ம மூலிகைத்தை வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க. நாங்கள் அதை அப்படியே வச்சுருக்கிறோம். அந்த உரல், ஆட்டாங்கல், அம்மிக்கல், இது எல்லாமே பயன்படுத்திகிட்ருக்குறோம். இந்த ஏதோ வந்து பார்வைக்கு வச்சுருக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சட்னி போக்குவரத்து எல்லாமே வந்து அதில் தான் ஆட்டி சாப்பாடு தேவையான பொருட்கள்லாம் அதில் தான் பயன்படுத்துகிறோங்க. நீங்கள் அப்புறம் அதை முடித்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரூம், பெட்ரூம் அதே மாதிரி இப்போ எப்படிங்கன்னா, அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து ஆலுவாவில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களுங்க. எப்படின்னா மூங்கில் பேம்பு பிளைவுட்னு சொல்லி ட்ரைபிள்ஸ் வச்சுட்டு அந்த அந்த மலைவாழ் மக்களை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூங்கில வந்து எடுத்து அதை நாரை உரித்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருந்தது, இயற்கை சார்ந்ததாக இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி தான் அந்த கபோர்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டிலெல்லாம் எப்படின்னா முழுக்க முழுக்க பழைய மரங்களையே பயன்படுத்தியிருக்கிறோம். பழைய மரங்களை பயன்படுத்தி புதுசாக அதுக்காகவே செய்து உருவாக்கப்பட்டதுன்னு வச்சிங்களேன். அது முடிஞ்சு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மீண்டும் இன்னொரு முறை ரூம் மகளுக்காக வச்சுருக்கிறது. அதுவும் அதே பழைய முறையில் பழைய பொருட்கள் வந்து எங்கெங்கே இருக்குதோ போய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்ங்க. இப்போ அவங்களுக்கு வச்சுருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட வந்துட்டு ஊட்டியில் நம்ம சரோஜா தேவி அவங்களுடைய எஸ்டேட்லேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒன்றுனா பார்த்து தான் பிடிச்சோம்ங்க. அதை முடித்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் பெட்ரூம் தானுங்க. அதை நம்ம என்ன ஒன்று லைப்ரரியை மாற்றி வச்சுருக்கிறோம். அது நம்ம இப்போ எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணுங்கிறதுக்காக அந்த ரூம் வந்து அதுக்காக பண்ணி வச்சுருக்கிறோம்ங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: மேலும் என்னென்னா, இப்போ இந்த மரபு கட்டுமானம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து அவருக்கு ரெண்டு பசங்க. அந்த வீடு கட்டினா அவங்க கட்டி அவங்க வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து 2-3 தலைமுறை வாழ்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்டுமானம் வந்து எப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்தில் வந்துட்டு அந்த கான்கிரீட் வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, விட்டு விழுந்துருது. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியில் வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் ஒரு உயர்வாக கட்டின வீட்டை ஒரு இதை வந்து இடித்து பண்ணாங்க. அதை கொண்டு போய் வந்து எங்கே கொண்டு போய் வந்து போடுறதுன்னு தெரியாமல் கடலில் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பழைய முறை கட்டுமானத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, கிராமங்களில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எப்படின்னா குடிச்சவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் என்னென்னா, அந்த வீடு என்ன ஆயிரும்னா, அவங்க வாழ்ந்து முடிஞ்சு அது அப்படியே என்ன ஒரு மழை பெஞ்சு வெயில் அடித்து அப்படி அப்படி அப்படியே கரைஞ்சி அதை குடிச்சவர்னு சொல்லி இதாகுவாங்க. அதை மண்ணில் கட்டியிருப்பாங்க. அந்த மண்ணில் கட்டின வீடு என்ன ஆகுதுன்னா, அப்படியே கரைஞ்சி அப்படியே என்ன ஆயிரும்னா, மண்ணோட மண்ணாக போயிடும். அதில் பயன்படுத்தின எந்த பொருளுமே வந்துட்டு இடையூறாகவே இருக்காது, பூமிக்கு இடையூறாகவும் இருக்காது, அல்லது மனிதர்களுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ எந்த இதுவும் இருக்காது. மரங்கள் என்னாகும், மீண்டும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கரையான் சாப்பிடு, உணவாக மாறு. அதே மாதிரி மண்ணும் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, மண்ணோட மண்ணாக போயிருமா தவிர எந்த பொருளுமே வந்துட்டு

இயற்கைக்கு முரணாகவே இருக்காது. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்டுமானம் வந்து எப்படின்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் அங்கே கொச்சியில் சொல்லிக்கொண்டு கடலில் போட்டாப்புல, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு என்னாகுன்னா, எப்படி பூமிக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதோ, அதே மாதிரி வந்து சிமெண்ட்டால் கட்டப்பட்ட பொருட்கள் அந்த இடித்த இதை கொண்டு நாம் கொண்டு போடுறது வந்து பூமிக்கு ஒரு பெரிய பாரமாக வந்துரு அப்படிங்கிறத புரிஞ்சனால தான் நான் இந்த முயற்சியை பண்ணினேன். இப்போ ஆரம்பத்தில் தொடங்கும்போது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானுங்க, ஒரு வண்டி சாலை கட்டுறான்னாங்க, இது என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறானாங்க. அப்புறம் பிற்பாடு வந்துட்டு ஒரு நண்பர் வந்தார், இந்த என்ஜிஓவில் இருக்கிறதுனால வந்துட்டு அவர் வந்து இந்த வீட்டை நான் எடுத்து போடுறேன்னு சொல்லி போட்டாருங்க. அப்புறம் இதெல்லாம் டிவி நியூஸ் சேனல்லாம் வந்தது, அப்புறம் எல்லோரும் கொண்டாடினாங்க. இருந்தாலும் நாங்கள் அனுபவ ரீதியாக சொல்கிற இந்த வீட்டில் பயன்படுத்தின பொருட்கள் எதுவுமே வந்து இயற்கைக்கு முரணானது கிடையாது. அந்த மாதிரி பழைய வீடுகள் பழைய முறைகள் வந்து நாம் வந்து மீண்டும் வந்து மீட்டெடுக்கிறதுல, நம்ம இப்போ உணவு கலாச்சாரத்தில் எப்படி வந்து நாம் வந்து செக்கெண்ணெய் அந்த மாதிரி விறகடுப்பு இந்த மாதிரி இப்போ மண்பானையில் சாப்பிட்றோமோ அது போலயே வந்துட்டு இந்த மரபு சார்ந்த வீடையும் வந்து நம்ம தத்தெடுக்க வேண்டியது ஒரு இன்றியமையாது. ஏன்னா வாழ்வியல் முறையில் வந்துட்டு அதிக நாட்கள் கழிக்கிறது வீடு. நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு அந்த மரபு கட்டுமானத்தை எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஆரோக்கியம் இருக்குது. நீங்கள் வாழ்கிற வீட்டில் வந்துட்டு தவறாக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் ராஜஸ்தானில் விளைஞ்ச கல், இப்போ என்ன சொல்கிறாங்களுங்கன்னா, ஒரு நாம் எங்கே உயிர் வாழ்கிறோமோ அதை சுற்றி ஒரு 16 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை கொண்டு தான் நீங்கள் வந்துட்டு துய்த்து அதாவது சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடும்னு சொல்கிறாங்க. 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகும்போது அந்த தட்பவெப்பமே மாறுங்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் அசாம் இருக்குது, அசாமில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குட்டையாக இருப்பாங்க, மாடு குட்டையாக இருக்குது, ஆடு குட்டையாக இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாகிரபிக்கலாம் அதாவது பூகோள அடிப்படையில் அப்படி அங்கே இருக்கிற மக்களை கொண்டு இங்கே விட்டாலோ, இங்கே இருக்கிற மனிதனை கொண்டு அங்கே விட்டாலும் அந்த சூழ்நிலை மாறு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற கல்லை கொண்டு வந்து மார்பிளை கொண்டு வந்து இங்கே போடுறோம், இத்தாலியில் இருக்கக்கூடிய மார்பிளை கொண்டு வந்து போடுறோம். இது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கல் இங்கே வந்து போடும்போது நம்ம வெறும் பாதம் அங்கே கீழே படும், அது படும்போது அந்த சூட்டு உஷ்ணத்தில் விளைஞ்ச அந்த கல்லை கொண்டு நீங்கள் போட்டிங்கன்னா மூட்டு வலி வரும், நம்மளுடைய ஜீவசக்தியெல்லாம் வந்து அந்த கல் எடுத்துக்குது. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மரபுன்னு திரும்ப திரும்ப பேசுகிறது என்ன அப்படின்னா, மரபு சார்ந்த வாழ்வியல் முறை வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அந்த ஜோனலில் நமக்கு இருக்கக்கூடிய நன்மை முன்னோர்கள் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிட்டு நாம் வாழ்கிறது இருக்கிறதுலேயே வந்து மிக சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது என்னென்னா, இப்போ நம்ம இப்போ இருக்கிற கட்டுமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல லட்சங்களை போட்டு வீடு கட்டுறோம், கோடிகளை போட்டு வீடு கட்டுறோம். ஒருத்தர் 1 கோடியில் வீடு கட்டினாங்கன்னா இன்னொருத்தருக்கு என்னங்கன்னா அதை விட உயர்வாக கட்டணும், இன்னொருத்தர் 1-2 வருஷம் போச்சுன்னா அவங்க அது வீக்காக போயிடுறாங்க. இப்படி தான் வந்து ஒரு வாழ்வியல் முறை போயிட்டுருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற கட்டுமானத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, காஸ்ட்லியாக வந்துட்டு ஒரு ஐசியூ வார்டு கட்டிக்கிறோம், அதுதான் உண்மை. அது இதை நான் இதை சொல்கிறதில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ரூமில் வந்து நாம் தூங்குகிறோம், ஒரு நைட்டில் ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு ரூமில் தூங்கும்போது நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து அந்த ரூம்லேயே வந்துட்டு ஏசியும் போட்டுக்கிட்டு அது நம்மளை திரும்ப நம்மளே அந்த சுவாசித்து நம்ம நுரையீரலில் கெடுக்கிறோம். மேலும் என்ன அப்படின்னா, அந்த வியர்வை துவாரம் அடைச்சிருது ஏசினால், அந்த கழிவும் வெளியேற்றதுக்கு வழியில்லை. இப்படி வந்து தொடர்ச்சியாக பாதங்கள் வெறும்பாதங்கள் படுறது பார்த்திங்கன்னா, மார்பிள் அப்படிங்கிற இதை பயன்படுத்தும் போது நம்ம ஜீவகாந்தம் மொத்தம் வந்து பாதங்கள் வழியே போய் அந்த 6வது அதாவது ஜவ்வு அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் கூடிய விரைவில் தேஞ்சிருது. இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து ஆரோக்கிய குறைபாட்டை வீட்லேயே வச்சுக்கிட்டு அப்புறம் நாம் வந்துட்டு நம்ம செக்கடையில் சாப்பிட்றோம் விறகடுப்பில் சாப்பிட்றோம்னு சொல்லி அர்த்தமே இல்லை. அதாவது மரபு அப்படிங்கிறது இயற்கையோடு வந்து ஒத்து எல்லா விதத்துலேயும் வந்து குடியிருக்கிற வாழ்வியல் இது வந்து முதல்ல மாற்றணும். வாழ்கிற இடம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்குது. வாழ்கிற இடத்த வந்து நீங்கள் தவறாக வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஆரோக்கியமான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டால் வந்து எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்னமோ அது சரியப்படலை. அந்த மரபு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துலேயும் மாறணும். உணவு மட்டும் இல்லை, உறைவிடத்தில் இருந்துல நாம் உடுத்துகிற துணியிலிருந்து நம்ம பேசுகிற பாஷையிலிருந்து எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத, நேர்மையாக இருக்கிறது கூட ஒரு விதத்தில் ஆர்கானிக்னு நான் நினைக்கிறேன் நான். நன்றிங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார்

0: சுவீர் மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க டீ டைம் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் போல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. அதுவும் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த சூப்பர் ஹிட் கோல்டன் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கோம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில் வளம் வரணும்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கக்கூடிய முதல் காலர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம், அண்ட் என்ன பாடலையும் விருப்பமாக கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: வணக்கம் அம்மா, திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
2: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க சொல்லுங்க.
3: உலகம் சுற்றும் வாலிபன் எனும் திரைக்காக பச்சை கிளி முத்துச்சரம் வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றியம்மா.
2: சூப்பர், கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நேர்கிட்ட பாடல். இதோ

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆயிரத்தி 500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: மணி 8 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க டீ டைம். ஸோ நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கம் மேடம், நான் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
3: ஓகே சூப்பர், என்ன பாடல் வேணும் கேளுங்க.
4: உலகத்தில் சிறந்தது எது அப்படிங்கிற பாட்டு பட்டணத்தில் போதும் படத்திலிருந்து கொடுங்க மேடம்.
3: சூப்பர், கேட்கலாம் நீங்க கேட்ட பாடல் இதோ.

என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி, அது போடும் குட்டி, அதன் பேர் டீ. தெரியல்ல

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
1: வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
1: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: அன்னக்கிளி படத்துல சித்தாடை கட்டிக்கிட்டு பாடல். ரொம்ப நன்றி.
1: ஓகே, கேட்டு ரசிக்கலாம் நேர்கிட்ட பாடலை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை நம்ம வந்து கேட்டு பயன்பெறலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 04 22 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நேர் அலையில் லைவாக நீங்கள் இந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 3:24 ஆயிட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டீ டைம், அடுத்த காலர் யார், எங்கேருந்து வராரு, என்ன பாடலை விருப்பமாக கேட்குறாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மடத்துக்குளவட்டம் கனியூர்லேருந்து அண்ணாதுரை மேடம்.
1: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: பாடம் வந்து மேடம், நெஞ்சம் மறப்பவில்லை மேடம். பாட்டு வந்து மேடம், அதே நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
1: ஓகே, எல்லாருக்குமாக்க கேட்டு
2: எல்லாருக்காக மேடம், எல்லாருக்காக.
1: ஓகே, சூப்பர்.

0: 8:28 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து விசுவநாதனுங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எங்க வீட்டு பிள்ளைகளும் நான் மாண்பு பிள்ளைன்ற அந்த பாட்டு போடும்.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். இதோ பாடல்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்றும் நீங்கள்
0: 3:35 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபுங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
2: தெய்வமகன் படத்திலிருந்து தெய்வமேங்கள் பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 3:40 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குரணக்கட்டில இருந்து கஸ்தூர் பேசணுங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எனக்கு தேவதை படத்திலங்க கலீர் கலீர் என்று காலம் தன்னாலுங்க முன்னேறு அப்படிங்கிற பாட்டு, ஜானகி பாடுன பாட்டுங்க.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். இதோ பாடல் வருது.
1: ஆ, நன்றிங்கம்மா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. மூணு மணி 43 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர் ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: அம்மா நீ மாலை வணக்கம். நம்பியூர் வட்டம் மீன் கண்பளித்த முருகேசங்க அம்மா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: அம்மா தெய்வத்தின் தெய்வத்தை சுசீல பாண்ட பாட்டம் நெய் இல்லாத உலகத்தில் இங்கம்மா.
0: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 3:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம்மா.

0: கோப்பிப்பதிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம்மா.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
0: எள்ளி மாப்பிள்ளை படத்துல இருந்து மலை முடிவில் பணியாளர், அந்த பாட்டை கொடுங்க.
1: ஓகே சூப்பர், இதோ நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: 3:51 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க டி டைம் அடுத்த காலர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கங்க, திருப்பூர் முத்துனபத்தன் லோகநாதன்.
0: ஓகே, திருப்பூர்ல இருந்து லோகநாதன்.
1: ஆமாங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: 1100 இருந்து அது அந்த பறவை போல வர வேண்டும்.
0: இதோ கேட்டு ரசிக்கலாம் நீங்க கேட்ட பாடலை.

0: 12:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இது வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. டீ டைம் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமிங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: பாதகாணிக்கு படத்துல இருந்துக்க பூஜைக்கு வந்த மலரே பாடல் வந்துங்க. இந்த பாடல் வந்துங்க தாராபுரம் துரைசாமி, நரசிபுரம் கந்தசாமி எல்லாருக்கும் டெலிகேட் பண்ணுங்க.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம் நிறைவான பாடல்.

0: இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ராகார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேரபால் லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4 மணி 2 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு

சிக்க இருக்கீங்க கெட்ஸ் எட் கோ வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம சொல்லிடலாம், அதுவும் எச்சரிக்கை அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிசனர்ஸ் சாய்ஸ் நிறைய நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுல உங்களுக்கான விருப்ப பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். நீங்க டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய பெயரை வந்து குறிப்பிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெயர்களை நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்ல கால் பண்ணி கேட்கக்கூடிய எந்த வாய்ப்புகளும் அதிகாரப்பூர்வமா வழங்கப்படாது நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்துல நீங்க உங்களுடைய நிகழ்ச்சி சார்பா கேட்கவே கூடாது அப்படிங்கறத ரொம்ப தாழ்மையாவும் ரொம்ப பகிரங்கமாகவும் தெரிவிச்சுக்கலாம். சோ இத வந்து ஒரு சீரியஸான அறிவிப்பா எடுத்துக்கிட்டு எல்லா நேயர்களும் உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து நிகழ்ச்சியில பயணிக்கலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ. இன்னைக்கு சூப்பரான நிறைய கேம் நம்மளுடைய கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. பட் எப்பவும் போல சஸ்பென்ஸ் தான். ஒரு பாடலுக்கு அப்புறமா தான் அது எந்த பாடல் அப்படி எந்த கேம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது உங்களுக்காக வருது சச்சின் திரைப்படத்துல இருந்து சூப்பர் பாடல், ஸ்டே டியூன்.

0: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887411.
2: 4:09 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சூப்பரான கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ முதலாவது நம்ம இது வரைக்கும் நம்ம விளையாடாத ஒரு கேம். ஸோ இது வந்து ஒரு எழுத்தை நீக்கி ஒரு சொல் நான் சொல்லுவேன், அதில் ஏதோ ஒரு எழுத்தை நீக்கி நான் சொல்லக்கூடிய க்ளூவில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேமாக இருக்குது. ஸோ என்ன சொல் அப்படிங்கிறதுனா உண்மை அப்படிங்கிறது தான் சொல். மறுபடியும் சொல்கிறேன், உண்மை அப்படிங்கிற இந்த சொல்லுக்குள்ள ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிடணும். அதுக்கப்புறம் க்ளூ என்னென்னா இமையில் தீட்டும் மை. ஸோ இந்த க்ளூவை வச்சுட்டு நீங்கள் ஒரு புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ உண்மைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய இமையில் தீட்டும் மை அந்த சொல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காமல் 0422 அப்படிங்கிற கோட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் அ ஆ இ திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை சங்கீதா ராஜேஸ்வரன் கார்த்திக் கிறிஸ்டோஃபர் பாடி. Stay tuned.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 லிட்டர் உள்ள சூடமாசம் ஊத்துங்க.
2: அந்த மதர் கல்ச்சர்,
1: ஆமா மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியுமே கரும்பு சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நாலு மணி 15 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. நிகழ்ச்சியில ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையானா கூட, உண்மை அப்படிங்கிற 3 எழுத்து சொல் சொல்லியிருந்தேன். ஸோ இமையில் தீட்டும் மை அப்படிங்கிற க்ளூவை வச்சு ஒரு புதிய சொல் கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன அதே சொல்லிலிருந்து தான் அந்த வார்த்தை உருவாயிருக்கணும். ஒரே ஒரு எழுத்தை அதில் நீக்கலாம் அப்படிங்கிறது தான் நிபந்தனையாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டான பதிலோட நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார்?
4: ஹலோ வணக்கங்க மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: நான் தென் பொன்மடியிலிருந்து மணிகண்டன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நலம், நீங்களும் நலமா இருப்பீங்கங்கற நம்பிக்கையில பதில் சொல்லிடலாமா? ரெடியா
4: இருக்கீங்களா? அருமையா இருக்கறங்க. உண்மை அதுல ஊ எடுத்துட்டு கா போட்டேனா கண்மை ஆயிருங்க.
3: நீங்க ஷாரா கண்மை தானா?
4: என்னங்க
3: ஷாரா கண்மை தான்? நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். சோ தென் பொன்முடி நாகமணி, சோ இதே ஊர்ல இருந்து இவங்க வந்து கண்மை அப்படின்னு கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. சோ கேரளால இருந்து அண்ணாநகர் செல்வராஜ் அவங்களும் கண்மைன்னு பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்ல இருந்து அவரும் கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. கணேஷ் சிறுமுகையில இருந்து, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்ல இருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசில இருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர்த்தரம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்ல இருந்து கரெக்டான பதில், பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. சோ இவங்களை தொடர்ந்து அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சில பேர் வாய்மென் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, கவினயா லக்ஷ்மி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையம்ல இருந்து நான் சொன்னதையே க்ளூவையே டைப் பண்ணி

கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் படிச்சாச்சு. குழு பழையம் ஆனந்த முருகன் கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் லல்லி திருப்பூர்ல இருந்து கரெக்டான பதில். தமிழ்நகர் செமிப்பாளையம்ல இருந்து சுமதி கனகராஜ் வெறும் ஒரு எழுத்து ஒத்த எழுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டான பதில். அண்ட் அதே மாதிரி தமிழ் தம்பி பல்லடம்ல இருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் கரெக்டான பதில். அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து. நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்லேருந்து கரெக்டான பதில். சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். கிருத்திகா பல்லடம்லேருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரமிளா சென்னையிலேருந்து கரெக்டான பதில். அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீசாய் கரெக்டான பதில். சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி தீபிகா சபரி சின்னவதமம் சேரிலிருந்து பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர்லேருந்து ரங்கசாமி. ஸோ இவருக்கு தான் இப்போ நம்ம வந்து வார்னிங் கொடுத்துருந்தோம். பட் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒட்டுமொத்த நேயர்களுக்காக நான் வந்து பாடல்கள் இனிமேல் கேட்குறேன். தனியாக குறிப்பிட்டு யாருடைய பெயரும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் டெடிக்கேஷனை தவிர்த்துட்டதா உணர்ந்து நம்மக்கிட்ட கோவை ஒண்டிப்புதூர் ரங்கசாமி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா நேயர்களும் கரெக்டாக உங்களுக்கு வேண்டிய பாடல் விருப்பத்தை தெரிவிச்சுட்டு உங்களுடைய ஊர் பெயர் அண்ட் உங்களுக்கு பிடித்த பாடல் படம் பெயர் மட்டும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிறப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சொல்லலாம். அடுத்ததா திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ் பதில் கரெக்டா சொல்லியிருக்காங்க. கனியூர் அண்ணாதுரை கெட்ஸ்கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முக நகர் மூக்கனூர்ல இருந்து கரெக்டான பதில். அண்ட் கலியம்புது சரிதா திருப்பூர் பாலா அண்ட் இன்னும் நிறைய நேர்கள் கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலானவங்களுடைய பெயரை படிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரு பொதுவான பெரிய பாராட்டுக்களை சொல்லலாம். ஸோ அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க போற சொல் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்ததும் பாத்தீங்கன்னா இதே ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக. இந்த கேமே நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஸோ முதலாவதா நம்ம விளையாடுறோம் இந்த கேம். அதனால ஃபுல்லா இன்னைக்கு கெட் இட் கோல இந்த கேமையே கண்டினியூ பண்ணிடலாம். ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை தான் தொடர்ச்சியா அந்த ஒரு மணி நேரமும் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அடுத்த சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுகு அப்படிங்கறது தான் நான் சொல்லக்கூடிய மூன்று எழுத்து சொல்லா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏதோ ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிட்டு வயது முதிர்ச்சியை பொருளாக கொடுக்கக்கூடிய மூன்று எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், முதுகு அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக நம்ம சொல்லக்கூடிய முதல் சொல்லாக இருக்கு. இந்த முதுகு அப்படிங்கிற சொல்லிலிருந்து ஏதோ ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிடலாம். வயது முதிர்ச்சி அப்படிங்கிற மீனிங்கை தரக்கூடிய மூன்று எழுத்து சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கால் பண்ணியும் சொல்லலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியூர்ல இருந்தும் மொபைல் போன்ல இருந்தும் அழைக்கும் போது மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பத்ரி திரைப்படத்துல இருந்து ரமணா கவுலா மியூசிக்ல விஜய் பாண்ட பாட்டு வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.

0: Why doesn't she just love me?
1: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையை கேட்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பரை இணைச்சிக்கலாம். கால் பண்ணி உங்களுடைய விளக்கங்களை பெறுங்க. லைவா அதுவும் நேரலையில நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். தொடர்ந்து கெட்ஸ் இட் கோல அடுத்ததா நம்ம ஒரு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கக்கூடிய கேமா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதுகு அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ஏதோ ஒரு எழுத்தை நீங்க நீக்கிட்டு வயது முதிர்ச்சி அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டான ஆன்சரோட ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கங்க, ரத்னமாமா.
1: ஓகே, சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து சொல்லலாம்?
2: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணிருக்கேன்.
1: ஓகே, பதில்
2: கோயம்புத்தூர்ல இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் வெளியிலங்க சார், ஒரு இத்திருக்கிற கோயம்புத்தூர்.
1: சரி, ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க.
2: ஆமாங்க, நான் அந்த முதுங்கிற மூன்று எழுத்துல கடைசி எழுத்துக்கு எடுத்துங்க, மை போட்டீங்கன்னா முதுமை.
1: ஓகே ஓகே, சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
2: நன்றிங்க.
1: ஓகே, ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் முதுமை தாங்க கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வித்தியாசமா கேம் விளையாடலான்னு பார்த்தா எல்லாரும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தமா இருக்கு.

சரி ஓகே, சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன உடனே வாட்ஸ்அப்பில் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் முதுமைன்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் பண்ணது இவங்க தான். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததா ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து கனியூர் அண்ணாதுரை, அவங்களும் கரெக்டான பதில். கனியூர் அண்ணாதுரை தொடர்ந்து சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகரன், கிருத்திகா பல்லடம்லேருந்து பள்ளிப்பாளையம் வடிவேல் துரைசாமி தேஜாஸ்ரீ, அவங்களும் பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பள்ளிப்பாளையம்லேருந்து இவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக சே நடராஜ் சாந்தி பொன்னை கவுண்டனூர்லேருந்து கரெக்டான பதில். அண்ட் ஆறுமுகம் பூங்கொடி சுண்டமேடு திருப்பூர்லேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. மனோகரன் இந்திராணி மூலத்துறையிலிருந்து கரெக்டான பதில். கேரளா அண்ணா நகர்லேருந்து செல்வராஜ் கரெக்டாக முதுமைன்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. முகமது யாசின் ருத்ராபாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து கரெக்டான பதில். செல்வராஜ் இடுக்குப்பாறை கேரளாலேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா சென்னையிலேருந்து அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து பதில். அண்ட் அதே மாதிரி மதுக்கரை பெரியசாமி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அண்ட் கோவை சார்ல்ஸ் அவரும் கரெக்டான பதில். அண்ட் அவினாஷி காந்திபுரம் பூவிடி சாய் ஆதித்யன் கரெக்டான பதில். விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து கரெக்டான பதில். கோபாலன் கலியம்புதுலேருந்து கரெக்டான பதில். பாண்டியன் நகர் திருப்பூர்லேருந்து சத்யா பாஸ்கர் தர்ஷன் ரோஹித் கரெக்டான பதில். ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செமிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் தென் பொன்முடி நாகமணி அவங்களும் கரெக்டான பதில். ராமசாமி காளியப்பன் அன்னூர்லேருந்து கரெக்டான பதில். மல்லைக்கவுண்டன்பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா கரெக்டான பதில். அண்ட் அவினாஷி ராயம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியம், மோகன் பிஎன்டி காலனி கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டான பதில். ஜெயந்தி ரோஹித் சுரேஷ் பிரவீனா ஜெயா பிரியா வெண்ணிலா இளங்கோ நகர் திருப்பூர்லேருந்து கரெக்டான பதில். தர்ஷனா ஹரிஹரசுதன் மகேந்திரன் கரெக்டான பதில். லல்லி திருப்பூர்லேருந்து இன்னும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு, நானும் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பெயர்களை படிக்க முடியும், இதற்கு மேலே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க போற சொல் எந்த சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய முதல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய க்ளூ வேர்டாக இருக்கு. ஸோ இதில் நம்ம க்ளூ என்னன்னா விழாக்களில் வழங்கக்கூடியது தான் அந்த க்ளூவாக இருக்கு. ஸோ ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஸோ இந்த விருது அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து நீங்க கண்டுபிடிக்க போற சொல் அப்படி பாத்தீங்கன்னா ஆலமரத்தை தொடர்புடையது. இந்த விருது அப்படிங்கிற சொல்ல ஏதோ ஒரு சொல்ல நீங்க நீக்கிட்டு ஆலமரத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த ஆலமர சிறப்பு எது எந்த சொல் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ மறுபடி சொல்றேன், விருது அப்படிங்கிற சொல்லல ஏதோ ஒரு சொல்ல நீக்கிட்டு ஆலமரத்தினுடைய சிறப்பா இருக்கக்கூடிய பொருளை தரக்கூடிய சொல் எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோ.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: நாலு மணி 36 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கேம். பரவாயில்ல, எப்பவாது இந்த மாதிரி ஈஸியான கேமும் கொடுத்து அப்பப்ப கொஞ்சம் கஷ்டமான கேமையும் கொடுக்கறது தானே நம்ம கேமோட வழக்கமா இருக்கு. சரி ஓகே, நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, விருது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சொல்லா சொல்லியிருந்தோம். ஸோ இதுல இருந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல், ஒரு எழுத்தை நீக்கி ஆலமரத்தின் சிறப்பை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நினைச்சேன் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே, ஸோ பாராட்ட முழுசா வாங்காமலே நேர் போயிட்டாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய வாட்ஸ்அப்ல முதல்ல நம்ம சொன்ன அடுத்த வினாடி டைப் பண்ணி பதில் அனுப்பியிருக்காங்க. மூக்கனூர்ல இருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா. ஸோ இதுல இருந்து ஒரு 10-15 பேரை தான் படிக்க முடியும் முன்னாடியே சொல்லிடலாம். ஸோ விழுது அப்படின்ட்டு கேரளா அண்ணா நகர்

கே செல்வராஜ் பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், இவங்களை தொடர்ந்து பீடம்பள்ளி வாசுதேவன், பொன்னை கவுண்டனூர் சே நடராஜ் சாந்தி, மதுக்கரை பெரியசாமி, ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லிருந்து, கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து, அண்ட் விஜயகுமார் வரதராஜபுரம் வந்து, ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, ஜோதிலட்சுமி சுரேஷ்குமார், தீபிகா சபரி சின்னமதமஞ்சேரியிலிருந்து, கனியூர் அண்ணாதுரை, பாரதி மகாலிங்கம் கல்வி வளசிலிருந்து, ரமணா முதலிப்புதூர்லேருந்து, சுதாகர் ஜீவா, ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து, திருமுருகன் பூண்டி, அங்காளம்மன்

இருந்து ரமணா முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து திருமுருகன் பூண்டி அங்காளம்மன் தேஜாஸ்ரீ துரைசாமி பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா ஆலங்கொம்பு தனித்திடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி கிருத்திகா பல்லடம்லேருந்து சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். மகேந்திரன் ரம்யா மான்சிகா மூலத்துறையிலிருந்து கரெக்டான பதில். திருப்பூர் பாண்டியநகர் நாகேந்திரன் மகுடேஸ்வரி நேகா கரெக்டான பதில். ஒண்டிப்புதூர் ரங்கசாமி அவரும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பாண்டியநகர் இந்திராணி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து அண்ட் முல்லை நகர் ரகுராமன் கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். சலக்கரைச்சல் தர்ஷனா ஹரிஹரசுதன் மகேந்திரன் கரெக்டான பதில். ராமசாமி காளியப்பன் அன்னூர்லேருந்து கரெக்டான பதில். கலை அவினாஷியிலிருந்து கரெக்டான பதில். திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து கரெக்டான பதில். அண்ட் ஆர்பி கருணாகரன் ராமநாதபுரம்லேருந்து கரெக்டான பதில். லல்லி திருப்பூர்லேருந்து முகமது உசேன் மாதப்பூர்லேருந்து மோகன் பிஎன்டி காலனியிலேருந்து கல்லியம்புதூர் சரிதா கரெக்டான பதில். சாய் ஆதித்யன் பூவிடி காந்திபுரம் அவினாஷிலிருந்து கரெக்டான பதில். அண்ட் இன்னும் நிறைய நேர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெயர்களை படித்தாச்சு. எல்லோருக்கும் ஒரு பெரிய பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல் வாரம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான். வாரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாரம் பாரம் இல்ல, வாரம் அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து வெகு தொலைவு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடிய மற்றொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு சொல்ல நான் சொன்ன அந்த வாரம் சொல்லிலிருந்து நீங்க எடுத்துடலாம். இதுவும் ஈஸியான க்வெஸ்சன் தான், இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம விளையாடலாம். ஸோ தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. திருமலை படத்துல இருந்து ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஸோ கெட்ஸ் அட் கோல ஒரு சூப்பரான கேம் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான கேமும் கூட. ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாரம் அப்படின்னு ஒரு சொல் சொல்லியிருந்தேன். வெகு தொலைவு அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் நான் சொன்ன அந்த வாரம்ங்கிற சொல்லல ஏதோ ஒரு சொல்லை நீக்கிட்டு அந்த சொல் உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டான சொல்லோட வந்திருக்காங்க காலர். யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: ஓகே, சூப்பர். நீங்க தான் வந்து மெசேஜ் படிக்கலன்னு வருத்தப்பட்டீங்க, ஆனா உங்களுக்கு காலரே கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? சூப்பர். ஆமா மேடம், ஆமா மேடம். ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா மேடம். தூரம் மேடம்,
0: தூரம் தான் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, கரெக்டான பதில். உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: ஸோ இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கரெக்டான பதிலை சொல்ல முயற்சி பண்ணுற நேயர்கள் சில பேர் நியூஸ் ஆனர் ஆப்பில் கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில வினாடிகள் லேட்டாக தான் கிடைக்குது. அதனால இந்த ஒரு முறை என்ன பண்ணுறோன்னா, ஜிக்ஸாக்ல யார் கடைசியாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுடைய பேர்லேருந்து படிக்கலாம். ஏடா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, நல்ல எண்ணத்தில், அதுவும் பொதுவான நல்லெண்ண அடிப்படையில். ஓகேவா? ஸோ யார் வந்து கடைசியாக அனுப்பியிருக்காங்கன்னா, ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து தூரம்னு அனுப்பியிருக்காரு. பாண்டியநகர் சிவசங்கர் பதில் அனுப்பியிருக்காங்க. ஆறுமுகம் பூங்கடி சுண்டமேடு திருப்பூர்லேருந்து, அண்ட் அவங்கள தொடர்ந்து கனியூர் அண்ணாதுரை, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த் இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. தென் பொன்முடி நாகமணி முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து, அண்ட் அதே மாதிரி ஆர் பி கருணாகரன் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய பேசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்டு நிறைய சொற்களோட ஒண்ணிப்புதூர் ரங்கசாமி பதில் அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக கண்ணையன் ராமசாமி இவரும் வந்து பதிலை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் கரெக்டான பதிலாக அப்படின்னு பரிசீலித்து பார்த்தா இல்லை. அண்ட் அதே மாதிரி வரப்பாளையம் பெருந்துரை சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் இவரும் நிறைய ஆப்ஷன்ஸ் அனுப்பியிருக்காரு, ஆனால் முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கரெக்டான பதில், தாசரப்பட்டி பாலசுப்ரமணியம் கரெக்டான பதில், அண்ட் அமீர் பாஷா பானு ருத்ராபாளையம்லேருந்து கரெக்டான பதில், பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் அண்ட் சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம்லேருந்து, அண்ட் புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கரெக்டான பதில், தங்கராசு கடத்தூர்லேருந்து கரெக்டான பதில், ஜெகநாதன் பூளக்கட்டுப்பாளையம் கரெக்டான பதில், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து பதில், அண்டு கிருத்திகா பல்லடம்லேருந்து சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி மணிம நகரம் மதுரை கார்த்திக் திருப்பூர்லிருந்து, மல்லிப்பட்டி திருநாவுக்கரசு திருப்பூர்லிருந்து, கருவலூர் சாமுவேல் அண்ட் ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லிருந்து கரெக்டான பதில், கலியம்புதூர் திரு சரிதா அவங்களும் கரெக்டான பதில், லில்லி திருப்பூர்லிருந்து பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டான பதில், ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் உமா மகேஸ்வரி அண்ட் விஜயகுமார், அஜய் மகத்தி ஜோதி நகர்லேருந்து, வெள்ளியங்காடு கீர்த்தி திருப்பூர்லேருந்து அவங்க கூட மகேஷ்

ஹரீஷ் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். நடராஜ் லிகாஷ் காங்கேயம்லிருந்து, தேஜா ஸ்ரீ வடிவேல் பள்ளிப்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய பேரும் படித்தாச்சு. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது எந்த சொல்லலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போற ஒரு சொல்லா இருக்கு. ஸோ நீங்க புதுசா கண்டுபிடிக்க போறது, ஒரு எழுத்தை நீக்கி கண்டுபிடிக்க போற சொல்லுக்கான க்ளூ என்னன்னா, படுக்கை விரிப்புல இருக்கக்கூடிய பூச்சி. இது வந்து பூச்சியில வந்து முன்னாடி வரக்கூடிய சொல் இதுவா இருக்கும். அண்ட் இன்னொரு மீனிங்கும் இதுக்கு இருக்கு. நிறைய பொருட்களை சேமிச்சு வைக்கிறத வந்து இந்த சொல்ல நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ரெண்டு க்ளூ சொல்லியிருக்கேன். முட்டை அப்படிங்கிற இந்த சொல்லுல இருந்து ஒரு சொல்லை நீக்கி ஒரு பூச்சியை குறிக்கக்கூடிய முன் சொல்லா இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியிலிருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜா டைப் பண்ணி பதில சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி அனுப்புங்க. தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, சுல்லான் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: 4 மணி 54 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. ஸோ நிகழ்ச்சியில நிறைவான தருணத்துல இருக்கோம். இருந்தாலும் முன்னறிவிப்பா என்னன்னா, இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுல நேர்களாகி நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி லைவா உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம கேம்ல நிறைவா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ முட்டை அப்படிங்கிற சொல் சொல்லியிருந்தோம். இதுல இருந்து ஒரு சொல்லை நீக்கி படுக்கை விரிப்புல வரக்கூடிய ஒரு பூச்சி அது என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ கரெக்டான பதில் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், பதில் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்
1: சங்கசுந்தரம் மதுரை மேடம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இதற்கான சரியான பதில் மூட்டை.
0: மூட்டை பூச்சி தான் இல்லையா? ஓகே, பாராட்டுக்கள், கரெக்டான பதில்,
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு எது ஸ்கூல் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்கன்னா, கனியூர் அண்ணாதுரை, இது வந்து ரேண்டமா நம்ம படிக்கிறோம், எந்த விதமான வரிசைகளும் இல்லை. கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்ல இருந்து அண்ட் ஆலங்கொம்பு தனித்திரம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து அண்ட் தூத்துக்குடியிலிருந்தே ஸ்பிக் நகர் ராஜேஷ் கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. பூப்பனூர் மூக்கனூர்லேருந்து பூபதி ராஜேந்திரன் கரெக்டான பதில், செல்வராஜ் கோணமலையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து அண்ட் கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து, மதுக்கரை பெரியசாமி அண்ட் பீடம்பள்ளி வாசுதேவன், கனியூர் அண்ணாதுரை அண்ட் முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து, ஸோ சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து இப்போ அவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. ஓகே, நடராஜ் லிகாஸ் காங்கேயம்லிருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் பொதுவாக சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி டெய்லியும் ஈவினிங் 4 o'clock கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய விளையாட்டுத் திறமையை காட்டலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து டாட்டா போய் சொல்லி கிளம்பிக்கிறது நான் உங்கள் அர்ஜய் நிஷா. அடுத்ததான் 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து சித்திரச்சவானம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்க போறீங்க. நீங்களும் லைவாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். ஸோ மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாச்சு. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தவேக அரசு பதவிக்காக அமைந்ததல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றிக் கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படத் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிகாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, மெய்ரபா லுவாங் மெய்சனம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம், வதனம், நமஸ்தே, நமஸ்கார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:02 இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு கூடுதல் ஸ்பெஷல்னே சொல்லலாம். அப்படி யாருன்னு தானே கேட்க போறீங்க.

0: எஸ், கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவங்க தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேயர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் சிலர் வந்து என்ன மாதிரி படிக்கலாம், ஜவுளி மேலாண்மையெல்லாம் எடுக்கலாமா, இல்லை இப்படி ஒரு படிப்பு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் வந்து இந்த படிப்பு எடுத்தால் நமக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கூட யோசிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் 2316312 மற்றும் 2317046 வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ் இருந்து கால் பண்ற நேர்கள் 0422 சேர்த்து டயல் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். 9585800100 நம்பர் மூலமா. இது மட்டும் இல்லாம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் பேஸ்புக் பேஜ் லைக் பண்ணி சித்திர சிவானோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். சோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு விருந்தினரை அலங்கரிச்சிடலாம், வரவேற்கலாம். வணக்கம் சார்.
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் இணைந்தமிக்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பாக முதல்ல உங்களை வரவேற்கிறோம்.
1: தேங்க்யூ சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சார்.
1: சார், நான் வந்து ராமசுப்ரமணியம். நான் உதவி பேராசிரியராக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் பணியாற்றுறேன்.
0: ஓகே.
1: இங்கே கிட்டத்தட்ட 8 வருடங்களாக நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு மொத்தமாக வந்து ஒரு 15 வருஷம் பக்கமாக கல்வித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது போக நான் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன்.
0: ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஜவுளி மற்றும் மேலாண்மை, அதாவது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த படிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த படிப்புனா என்ன ஃபஸ்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள்
1: சார். இந்த படிப்பு எப்படின்னா வந்து பசங்க ஜாயின் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், அதாவது ஜவுளி உற்பத்தி, துணி தொழில்நுட்பம், அதாவது ஃபேப்ரிக் ஆர் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஆடை தயாரிப்பு, சந்தைப்படுத்துதல், அந்த பொருளை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் பண்ணணும்ல, மார்க்கெட் பண்ணுறது, ரீட்டெயில் பண்ணுறது, அது போக வந்து தரக்கட்டுப்பாடு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஏற்றுமதி, இது எல்லாம் இது சார்ந்த படிப்புகளை சப்ஜெக்ட்ஸை வந்து படிப்பில் அவங்களுக்கு வந்து படிப்பாங்க.
0: ஓகே, இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், 12th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கா, இல்லை என்ன குரூப் எடுத்துட்டு வேணால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா?
1: சார், ஆக்சுவலாக வந்து இளங்கலையில் நாங்கள் வந்து 4 பாடங்கள் இருக்குது.
0: ஓகே.
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது.
0: ஓகே.
1: பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு இருக்குது. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பாரல் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ இதில் வந்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் இருக்கணும்.
0: ஓகே.
1: ஆனால் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பாரல் டிசைன், பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது போக அவங்க வந்து 12th 50% இருக்கணும். ஜென்ரல் கோட்டானா வந்து 50% இருக்கணும். எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறனால ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த 3 கோட்டா தான் எடுப்போம். ஓபிசினா வந்து 45% மினிமம் இருக்கணும்.
0: ஓகே சார், உங்கள் காலேஜை பற்றி சொல்லியாகணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஜவுளி மேலாண்மைக்குனே வந்து தனிப்பட்ட ஒரு காலேஜ் இருக்குன்னா அது கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெருமைனே சொல்லலாம். ஸோ காலேஜை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், இந்தியாவிலேயே வந்து டெக்ஸ்டைல் எக்ஸலன்ஸ், அதாவது ஜவுளிக்காகவே பிரத்யேகமாக ஃபண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது எங்கள் இன்ஸ்டிடியூட், இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது.
0: ஓகே.
1: இது எப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்.
0: ஓகே.
1: நாங்கள் எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதாவது எங்களோட காலேஜோட மகத்துவம் என்ன அப்படின்னா, 3 வருஷம் பசங்க படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற டிகிரி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து அவங்களுக்கு டிகிரி கிடைக்கும்.
0: ஓகே.
1: ஸோ என்னாகுனா நீங்கள் டிகிரிலேயே வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, யூனிவர்சிட்டியில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது, டீம் டு பி யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், ஆட்டோமஸ் சர்டிஃபிகேட், அது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரு கல்லூரி எங்களுது.
0: சூப்பர் சார். அதிலே ஜவுளித்துறையில் வந்து மேலாண்மை படிப்பு எவ்வளவு அவசியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: சார், ஆக்சுவலாக வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தனியாக, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தனியாக.
0: ஓகே.
1: ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்னா ஆர்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஸோ பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுற தொழில்நுட்பத்தை அவங்க வந்து படிப்பாங்க.
0: ஓகே.
1: டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து சொல்லி கொடுத்த டெஃபினேஷன் ஒன்று என்ன அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் மென். ஸோ அந்த ப்ரொடக்ஷன், ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு, இதை வந்து பார்க்குறதா வந்து இந்த டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வருது. ஸோ இதில் நிறைய பிரிவினைகள் இருக்குது.

0: ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இந்த டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வந்து அதில் வந்து நாங்கள் பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எம்பிஏல எம்பிஏ இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் அப்பரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
1: ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அணிந்திருக்கக்கூடிய நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் உதயசந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி சார். நன்றி சார், சொல்லுங்க.
1: உங்களோட டவுட்ஸ் என்ன சார் சொல்லுங்க? உங்க பேர் என்ன
2: சார்? சார், 1984 நான் என்டிசி மில்ல தான் வேலை பார்த்துங்க.
1: சரிங்க.
2: துணிக்கு அன்னைக்கு இருக்கிற மதிப்பு பயங்கரமா இருந்துச்சுங்க.
1: ஆமா, அப்ப வந்து
0: ஹலோ
2: எனக்கு கேள்விங்க
1: சொல்லுங்க
2: சார். மேனேஜ்மெண்ட் சார், இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ல துணி உற்பத்தியை மென்மேலும் வளர உலகம் பூர பிரபலமாகும் சொல்லி தான் நீங்க நடத்துறீங்க.
0: ஆமாங்க.
2: ஆனா இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க மென்மேலும் நம்ம மிலிட்ரி கூட நீங்க தான் கொடுத்தீங்க.
0: ஆமாங்க.
2: இப்ப இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா எம்ஏன்னு சொன்னீங்க, இன்னொரு டெக்னிக்கல் பத்தி
0: எம்பிஏ
2: எம்பிஏ அது அப்படி என்ன சார்?
0: மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க, எம்பிஏ கோர்ஸ்.
2: அதான் சார், இப்ப வர்ற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடம்.
0: இது நீங்க பிஎஸ்சி கோர்ஸ் 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா எம்பிஏ வந்து சேரலாம்.
1: ஓகே, அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாலே ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி.
0: ஆமாங்க.
1: நிறைய ஏகப்பட்ட மில்கள் இருந்துச்சு. மில்னாலே வந்து மில் தொழில் அப்படின்னா, மில்ல தொழில் செய்யறாங்கன்னா இப்ப இருக்க ஐடி ஃபீல்டுக்கு அது வந்து நிகரனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ இப்ப நிறைய மில்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இந்த ஜவுளித்துறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கும் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: சார், ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் அப் பண்ணிக்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: கோயம்புத்தூரில் மில்லு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கோயம்புத்தூரில் என்னென்னா மில்லு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு ஒரு துறை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: ஆமாம்,
0: பிஎஸ்சி இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். அதாவது ஒரு ஒரு துணின்னு இருந்தனா நம்ம ஆடையாக பயன்படுத்த தவிர மற்ற நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, நான் இப்போ இன்னைக்கு காலையிலையும் கூட இந்த எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். என்னோட ஷர்ட் வந்து விலை ஒரு 3000 ரூபா இருக்கலாம். அந்த 3000 ரூபா இருக்கிற ஷர்ட் வச்சு நம்ம டேபிள் துடைக்க முடியுமா? கண்டிப்பாக துடைக்கலாம். ஆ, பொங்கல் அப்பெல்லாம் நம்ம தொடச்சு தானே வீசுகிறோம்.
1: கண்டிப்பாக.
0: சரி, ஆனால் இது 3000 ரூபா சட்டையை வச்சு நான் டேபிள் துடைச்சி திருப்பி அதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், துடைக்கிறக்காகவே ஒரு துணி ஒன்று தயாரிக்கிறோம்.
1: சரி,
0: துடைக்கிறதோட அதோட பையன் என்னங்க? நீங்கள் வந்து துடைக்கிறப்போ துணி தண்ணி உறிஞ்சணும்.
1: ஆமாங்க.
0: வாஷ் பண்ணுறப்போ அந்த அழுக்கு வெளியே போயிடணும்.
1: ஆமாங்க.
0: அது மட்டுமே நான் தயாரித்து அந்த துணியோட விலை வந்து 30 ரூபா அப்படி நான் செட் பண்ணால் அது கண்டிப்பாக போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்.
1: ஓகே.
0: ஸோ என்ன பண்ணுறோம், இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இருக்குங்களேங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக டெக்ஸ்டைல் பாலிசின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க.
1: ஆமாம் சார்.
0: ஸோ அதுபடி வந்து நம்பர் ஒன் அஜெண்டா அவங்களது என்னென்னா, எக்ஸிஸ்டிங் பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளை மாற்றுறது. ஸோ இதுக்கு வந்து கன்சல்டன்ஸ் எல்லாருமே எல்லா பக்கம் வச்சு அவங்க வந்து நல்ல ஒரு பணியாக செஞ்சிட்ருக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. சிப்காட்டில் போய் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளை மாற்றுறதுக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய வளம் கிடைக்குங்க.
1: கண்டிப்பாக சார்.
0: ஸோ உங்களோட அடுத்த கேள்வி வந்து இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வாசஸ் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆமாம் சார்.
0: ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது நுணுக்கமாக நீங்கள் வந்து தொழில், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்தது. டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிர்வாகம் சார்ந்தது. உண்மை சொல்லப்போனால் இந்த நிர்வாகம் சார்ந்த ஆளுகளுக்கு வந்து டெக்னாலஜி தெரியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த 5 MF மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்லங்க, மேன் மிஷின் மெட்டீரியல் மணி மெத்தட், இதை வந்து மாஸ்டர் பண்ணணும். தே ஷுட் பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். சரிங்களா? அவங்க வந்து இறங்கி சூப்பர்வைஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது நிலைமை மாறிட்டு வருதுன்னு வைங்க, இப்போ எம்பிஏ பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம் கொடுப்பாங்க, ஆனால் பேசிக்லி அவங்களுக்கு வந்து அந்த சூப்பர்வைசிங் ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மெயின் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வருது. ஸோ இந்த ரெண்டும் பெரிய வித்தியாசம். அடுத்தது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் முழுசாக அவங்களோட கவனம் வந்து இயந்திரங்கள், உற்பத்தி, நூல், இதோட குவாலிட்டி, அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் மேன் பவர் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்,

0: மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது பேசிக்கலி மனித வளம், மார்க்கெட்டிங், வணிகம். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் அந்த பெரிய கம்பேரிசன் பிட்வீன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்க.
1: ஓகே, அதே மாதிரி இந்த படிப்பை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது சார்?
0: சார், இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதாவது உற்பத்தி சார்ந்த வேலையில் வந்து அவங்க போய் பார்க்கலாம். குவாலிட்டி அனலிஸ்டாக போகலாம். டெக்ஸ்டைல் டிசைனர். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரபல

0: பையிங் ஹவுசஸ்ஸு, திருப்பூரில் வந்து சொல்லுவாங்க பையிங் ஹவுஸ் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ணுற வேலை என்னென்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் பையர் அண்ட் செல்லருங்க. அந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து லைசன்ஸ் என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பையருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா உண்மையை சொல்ல போனோன்னா நீங்கள் சம்மருக்கு ஒரு பொருள் வந்து விற்கணும், ஸ்டோரில் வைக்கணும் அப்படின்னா எப்போ வந்து அந்த கடைக்கு அந்த பொருள் வரணும், சம்மர் அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து மார்ச்சில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிசைனிங் போய் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போய் அது பெரிய ஸ்டேஜிங் இல்லைங்க. 6 மாதம் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த ஸ்டோரில் கொண்டு வந்து நிறுத்தணும், நிறுத்திட்டு 2 மாதத்தில் அதை விற்று தீர்த்தரணும், விற்று தீர்த்துட்டு திருப்பியும் வந்து வின்டருக்கு ரெடி ஆகணும். ஸோ மர்ச்சன்டைசர், அடுத்தது ஃபேஷன் பையர். இப்போது அதிகமாக உங்களுக்கு நிறைய அந்த ஃபாஸ்ட் ஃபேஷனுங்கிற கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போடுற ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு திங்கக்கிழமைக்கு வர்றாங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு தான் போடுறான்.
1: ஆமாம்,
0: அவனை கூப்பிட்டே டே உன்னோட ஷர்ட் விலை எவ்வளோடா அப்படின்னா 300 ரூபா சார், பேண்ட் ஒரு 600 ரூபா சார் இருக்கிறான். ஆனால் நம்ம காலத்தில் அப்படியா சார், வாங்கி தைச்சோம்னா 700 ரூபா வரும் இல்லை 1000 ரூபாயும் கூட வரும், அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஷர்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சும் கூட போகாது. ஸோ இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் இந்த கான்செப்டில் இந்த ஃபேஷன் பையர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு வெளியே அனுப்புறதுக்கு நடுவில் வந்து அந்த நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஸோ அதை பார்க்குறது எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். தென் ரீட்டைல் மேனேஜர், ரீட்டைல் ஷாப்பில் மர்ச்சன்டைசர் நான் சொன்னேங்களேங்க, மர்ச்சன்டைசர்லேயே 2-3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ரீட்டைல் மர்ச்சன்டைசிங். ஒரு பொருளை சென்னை சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, சிஎஸ்கேயோட டிஷர்ட்ஸ் வந்து எல்லோரும் போட்டிருக்கிறோம்.
1: ஆமாம்,
0: ஆனால் அந்த பொருளை வந்து மக்களுக்கு சேர்த்தணும், அதை கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேயோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த பொருளை வாங்குவோம், கரெக்டுங்களா? ஸோ அதை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மர்ச்சன்டைசிங் டீம் ஒன்று இருக்கும்.
1: ஓகே,
0: அந்த கடையில் கொண்டு வந்து வைக்கிறது, மக்கள் வந்து அதெல்லாம் வாங்குறாங்களான்னு பார்க்குறது, அதை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது, அது பேர் வந்து விஷுவல் மர்ச்சன்டைசிங். இந்த ஸ்டோரை எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ப்ரொடக்ஷன் மர்ச்சன்டைசிங், கார்மெண்ட் கம்பெனியில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், என்ன பேஸில் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டா என்ன ப்ரைசிங் வரும், ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கறது ப்ரொடக்ஷன் மர்ச்சன்டைசிங். ஸோ இந்த 3 பிக் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மர்ச்சன்டைசிங் இருக்குது. அடுத்தது சப்ளை செயின் கோஆர்டினேட்டர். ஸோ ஒரு பொருளை வந்து மூவ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது கோஆர்டினேட் பண்ணுறது. தென் அப்பேரல் டெக்னாலஜிஸ்ட். ஸோ அப்புறம் டெக்ஸ்டைல் ரிசர்ச்சர், ஃபைனலாக வந்து புது பொருளை தயாரிக்கிறது, அதை வந்து பற்றி ரிசர்ச் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸுங்க, இது போக நிறைய இருக்குது, நான் ஏதோ இது மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன்.
1: பரவாயில்லைங்க, இதுலேயே நிறைய விஷயம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய நிறைய விஷயங்களை கலந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 5:23 நிமிடத்தில் அடைந்திருக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவர் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து கால் பண்ற நேயர்கள் 0422 கோர் நம்பர் சேர்த்து பண்ணுங்க. இதே போல 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி சித்திர செவ்வா நம்ம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்லையும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன். இல்லை, முக்கியமாக என்னென்னா, இப்போ வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு. இதை தவிர மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ ஜவுளித்துறையில் இந்த புதிய தொழில்நுட்பங்களோட தாக்கம் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், ஏஐ அப்படிங்கிறப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ஜவுளித்துறையில் உங்களுக்கு இந்த டிஃபெக்ட் டிடெக்ஷன், அதாவது ஏதாவது தப்பு ஃபேப்ரிக்கில் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு.
0: ஓகே, இல்லை லைனில் ஒரு நேயர் வந்தாங்க, கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல.

0: சொல்லுங்க.
1: சரிங்க, அடுத்து ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங். இப்போ ஒரு பொருள் வந்து இத்தனை வருஷமா ஒரு 100 குவான்டிட்டி ஒரு பொருள் வித்துட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் எத்தனை விற்கும் அப்படிங்கிறது ஏஐ வச்சு நீங்க அந்த பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நீங்க வந்து சொல்லிடலாம்.
0: ஓகே.
1: அப்புறம் அதே மாதிரி நீங்க ஏதாவது ரிசர்ச் கேப்பு, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நான் ஒரு பொருள் ஒன்று புதுசாக தயாரிக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு ஒரு ரிசர்ச் கேப் ஒன்று எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்குறேன். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது எனக்கு கொடுத்த பாயிண்ட் வந்து கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கடைக்கு போறீங்க, சாப்பிடலான்ட்டு போறீங்க, ரோஸ்ட் ஆர்டர் பண்றீங்க, ரோஸ்ட் வர்றதுக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது, பசியோட இருக்கீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: கடுப்பிட்டு இருந்து
1: உடனே போய் எந்திரிச்சு போய் பக்கத்து கடையா தான் இருக்குதான்னு தேடுவோம்.
0: ஆமா,
1: அந்த கேஸ் தான் அந்த கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது எனக்கு முத முதல்ல கொடுத்து. இந்த ரிசர்ச் கேப் என்ன என்ன கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் வந்துருது
0: இல்லை?
1: ஏ இல்ல, கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங், அதாவது கலர்ல லட்சக்கணக்கில் கலர் இருக்கு. இப்போ பையர் வந்து நம்மளுக்கு ஒரு கலர்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த கலரை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி ஒரு 1000 பீஸ் தயாரிக்கணும் அப்படின்னா, ஏஐ வச்சு நீங்க அந்த அதே கலர் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் இருக்கு சார், குட்டி குட்டி நம்ம பெயிண்ட் கடையில் போய் நம்ம பெயிண்ட் வாங்குவோம் இல்லைங்க, ஒரு கோடு கொடுப்போம், கொடுத்தோன்னே அந்த மிஷின் வந்து அந்த பேஸ் கலர் உள்ள வச்சு டாட் டாட்டா 4 கலர் உழுகும், அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வேலையை வந்து ஜவுளித்துறையில அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில சில எக்ஸாம்பிள்ஸுங்க.
0: ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததா முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இந்த படிப்பில் வந்து இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எவ்வளவு முக்கியம் சார்? அதை பற்றி
1: சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி யாருக்கிட்ட யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் கற்றுக்கலாம், கரெக்டுங்களா? ஆன்லைனில் 1008 யூடியூப் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் மென் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நேராக இண்டஸ்ட்ரிக்கு போனால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். மனிதர்களை ஜமாளிப்பது எப்படி, கரெக்ட் தான், அது வந்து ப்ராக்டிக்கலாக இறங்கி பார்க்குறப்ப தான் தெரியும். கோயின்சிடென்ட்லி நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கோர்ஸ் பையன் வந்து என்ரோல் பண்ணி வர்றான் அப்படின்னா, ஃபீல்ட் ட்ரிப்ஸ், அதாவது கம்பெனி கூட்டிகிட்டு போய் அந்த சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் சொல்லி கொடுக்குறோன்னா அதை சார்ந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நாங்கள் பசங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவோம், ஒரு நாள் காலையில் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணி என்ன எதுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதிட்டு வருவாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இவாலுவேட் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருக்க இன்டர்ன்ஷிப், அதாவது வருஷம் முடிகிறப்போ வருஷத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப், ஒரு 21 நாள் பக்கமாக அவங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும், அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கைடு ஒன்று எங்கள் ஸ்டாஃப்லேருந்தே ஒரு கைடு ஒருத்தருங்க வந்து நாங்கள் அலாட் பண்ணி கொடுத்துருவோம், அதை இவாலுவேட் பண்ணுவோம், அதை வந்து வெளியே எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வச்சு ப்ரெசன்டேஷன் போட்டு நாங்கள் வந்து பாஸ் பண்ணி விடுவோம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று ப்ராஜெக்ட்டு, நான் சொன்னேன் இந்த ரிசர்ச் கேப், அதை பையனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது வந்து அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் எதர் அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற அதாவது இருக்கிற ப்ராஜெக்ட் கேப் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டெவலப் பண்ணலாம், இல்லை புதுசாக நான் ஏதாவது பொருள் தயாரிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை ஒரு சர்வே மாதிரி மக்களோட மனசு தாங்க சார் கஷ்டப்பட்டு ரீட் பண்ணணும், ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று, ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது, இது வந்து பிங்க்னு நான் சொல்கிறேன், பல பேத்துக்கு அது பிங்காக தெரியாது,
0: கண்டிப்பாக
1: அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லாத்துக்கிட்டையும் வந்து இது பிங்கா அப்படின்னு ஒரு 10 பேர்த்துட்டு கேட்டு பிங்க் தான் அப்படின்னு முடிவில் சொல்லி
0: மேக்ஸிமம் எல்லாருமே அது ஃபெல்ட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஒரு கலரை காமிப்போம், இது கிரே தான், இது கிரே மாதிரி இல்லை, இது பிளாக் தான் அப்படிங்குவாங்க.
1: ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு சர்வே, இப்படியெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது வந்து வருஷம் முடிவில் அவங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சா தான் அவங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து ப்ராக்டிக்கலில் எக்ஸ்போஷர்ஸ் வந்து நாங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்.
0: ஓகே சார், இந்த படிப்பு படிக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு இருக்குமா இந்த துறையில் அதிகமாக
1: சார்? கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்படியே இண்டஸ்ட்ரி அப்படி அந்த அந்த இண்டஸ்ட்ரிக்காக வந்து அப்படியே மாறிட்டே வரும், ஒரு சுழற்சி மாதிரி. இப்போ நம்ம நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் துறையில் பேசிக்கலி சொல்ல போனால் நம்மளது வந்து டெவலப்பிங் நேஷன், ஸோ டெவலப்பிங் நேஷனில் இருந்து டெவலப்ட் நேஷன் அந்த நடுவில் வந்து நம்மளது இருக்குது. ஸோ என்னென்னா லேபர் காஸ்ட் எங்கே கம்மி இருக்குதுன்னு பார்த்தா, அடுத்தது ஜோர்டான் இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, அப்புறம் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்குது, நமீபியா, ஸோ இந்த மாதிரி நாட்டில், பங்களாதேஷ், இதுக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் போய் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
0: ஓகே, அதே மாதிரி தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இந்த படிப்பை வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்?
1: பேசிக்லி என்னோடய அட்வைஸ் என்னென்னா, பசங்க எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 வருஷம் வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா, இப்போ ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் நினச்சி பாருங்கள்.

0: நம்ம நம்மளோட என்னோட ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு இன்ட்ரடியூசர் சைன் இல்லாமல் பேங்க்கில் போய் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிடம் வந்து உங்களோட ஆப்பில் வச்சு நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஒரு கொலாட்டல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அது போக வந்து க்ரௌட் ஃபண்டிங்கிற கான்செப்ட் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும், அவங்க அங்கே போய் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பிச்சின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஷேர் ஆஃப் த கம்பெனி மட்டும் அவங்க ஓன் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவர் நம்மகிட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களும் கேட்கலாம். நீங்கள் கேட்க வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2316312 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ் வந்து கால் பண்ணுறீர்கள் 0422 கோ நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். நேரில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.

0: 5:37 நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரச வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவங்க கூட நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து பேசலாம் இந்த நிகழ்ச்சியில. உங்களுக்கு நீங்களும் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்த சந்தேகங்களை கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருங்கிற ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி சித்திர சிவானோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல முக்கியமா ஒரு கேள்வி என்னன்னா, ஸ்காலர்ஷிப் பத்தி நீங்க வந்து சொல்லியே ஆகணும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
0: ஓகே,
1: எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப் இருக்கு.

0: டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப் இருக்குது. அடுத்து உங்களோட மகனோ மகளோ, அதாவது கைத்தறி நெசவாளர்களாக நீங்கள் இருந்து உங்களோட மகளோ மகளோ இந்த இந்த இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது.
1: ஆஹா, சூப்பர்.
0: அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் 80% மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கும் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது போக மேலும் தகவல்களை வாங்குறதுக்கு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எங்கள் காலேஜ் எப்போ வேணாலும் வரலாம். பீளமேட்டில் அவினாஷி ரோட்டில் தான் எங்கள் காலேஜ் இருக்குது, தாராளமாக வரலாம்.
1: ஓகே. அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வி, தொழில் அனுபவம், இதில் வந்து எது முக்கியம், அதை பற்றி சொல்லுங்கள்
0: சார். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டுங்க. நாங்கள் இது தனித்தனியாக நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் நினச்சி பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்ப கல்வி இல்லாமல் தொழில், அதாவது டெக்ஸ்டைல் துறை, டெக்ஸ்டைல் துறையில் ஃப்ளரிஷ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக, ஆமாம்,
0: சரிங்களா. ஆனால் நினச்சி பாருங்க, அவங்களுக்கும் வந்து தொழில்நுட்ப கல்வியும் இருந்து அவங்க அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த கம்பெனி வந்து இன்னும் மேல் மேலும் உயர்ந்திருக்கும்.
1: ஒரு நிமிஷம் நேற்று பேசிக்கலாம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் வேலப்பாயம் மலைமுரு கிராமத்துல இருந்து பேசுறேன். இப்ப வந்து அடிப்படையா வந்து பிளஸ் டூ முடிச்சவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் வந்து சேர்ந்துக்கலாம்ங்களா
0: ஐயா? எங்களுக்கு வந்து ஒரு 4 கோர்ஸ் இருக்குதுங்க. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் ஒன்று இருக்கு, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டிப்பா சயின்ஸ் குரூப் இருக்கணும்.
1: அவங்க என்ன குரூப் ஐயா படிச்சிருக்காங்க?
2: வெளியூர் மாணவர்கள்
0: இப்போதைக்கு வந்து மாணவிகளுக்கு மட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
2: சரிங்க.
0: மாணவர்களுக்கு
2: என் உறவுக்கார தம்பி வந்து அவர் கடலூர் இருக்காரு, அவர் வந்து நீங்க வந்து படிக்கிறக்கான அப்புறம் வசதியில நான் வந்து படிக்க முடியாதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நேர்ல இன்ஸ்டிடியூட்டை வந்து அவங்க நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா ஏதாவது வழி பண்ணி கொடுப்பாங்க.
1: நேரடியாக நீங்க காலேஜுக்கு வாங்க. காலேஜுக்கு வந்து உங்க தகவல், நீங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் அங்கே கேளுங்க.
2: கேட்டுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ஆனா உங்களுக்கு வந்து படிக்கலாங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. ஸோ எந்த குரூப் எடுத்தா நம்ம வந்து டெக்ஸ்டைல வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு.
0: சரிங்க.
1: இதே மாதிரி அடுத்த ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சார். என்னோட மகள் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க, இதற்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பை தேடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: ஓ, ஓகே ஓகே.
1: யார் கேட்டிருக்காங்கன்னா திருப்பூர்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க.
0: ஓ, சரி சரிங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்பாரல் மேனுஃபேக்சரிங், டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில், குவாலிட்டி அஷூரன்ஸ், மர்ச்சன்டைசிங்கு, எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், ரீட்டைலில், இது எல்லாமுக்கும் அவங்க போகலாம். டிசைன் நல்லா வரைய பிடிக்கும் அப்படின்னா டிசைன் ஹவுசஸ்லையும் கூட வேலைக்கு போகலாம். நினச்சி பாருங்க, இப்போ திருப்பூரில் வந்து டிசைனர்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்த நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களா வரைஞ்ச ஒரு டிசைன்லாம் அவங்க பண்ணுறதில்ல. ஒரு பிரபல வெப்சைட் ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து டிசைன் எடுப்பாங்க, இங்கே தூக்கி போடுவாங்க. ஒரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா அது காப்பிரைட் இருக்குதா இல்லையான்னு அவங்க பாத்துக்க
1: மாட்டாங்க. சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், அதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா இண்டஸ்ட்ரி 4.0 ஜவுளித்துறையில வந்து என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி
0: சார்? பேசிக்கலி இந்த இண்டஸ்ட்ரி 1.1 அப்படின்னா அது வந்து அங்கதான் வந்து ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க.
1: ஓகே.
0: இண்டஸ்ட்ரி 2.0 அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, அங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ஒரு பொருளை வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வச்சு ஒரு பொருளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொண்டு வந்தாங்க. தேர்டு, மூணாவது தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் உள்ள இம்பைப் பண்ணுறாங்க. ஸோ நாலாவது இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 பேசிக்கலி வந்து ஆட்டோமேஷன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களோட மிஷினை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்திருக்கு. ஒரு சில நாடுகளில் ஆளே இல்லாமல் 1000 தறி அப்படியே ஓடுது, ஆளே இல்லாம. இப்ப நீங்க இங்க நம்ம நாட்டிலயும் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ரேட் என்னங்கறது பாத்துக்கலாம், எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணி ஆள் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம், எத்தனை டிஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 தாக்கம் வந்து நிறைய இருக்கு, பாக்கலாங்க.
1: ஓகே சார். அதே மாதிரி ஜவுளித்துறையோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு, அதை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
0: கண்டிப்பாங்க. நான் சொன்னேங்களேங்க, இப்போது உண்மையை சொல்லப்போனால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பாலிசின்னு சொல்லி தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நிறைய கன்சல்டன்ஸ்

0: ஹையர் பண்ணி பேசிக்கலாக நம்ம நாட்டில் ஸ்பின்னிங் வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவில். ஸ்பின்னிங் அப்படிங்கிறது நூல் தயாரிப்பில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன். இதை என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் துறையில் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஏன் வந்து வேல்யூ ஆட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பாலிசியில் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. இதுபடி உங்களுக்கு சிப்கார்ட் மூலமாக கன்சல்டன்ஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளாக மாற்றி விற்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஸோ உண்மையை சொல்ல போனால் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் மூலமாக எங்களுக்கு ஃபண்டிங் நிறைய கிடச்சி நாங்கள் வந்து மிஷின்ஸ் நிறையாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கடந்த ஒரு வருடமாக வந்து சஃபிஸ்டிகேட்டட் மிஷினரிஸ் அதாவது புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் உள்ள மிஷினரிஸ் வந்து நிறைய நாங்கள் எங்கள் காலேஜில் கொண்டு வந்திருக்கிறோம். அது பசங்க வந்து படிப்புக்கும் பயன்படுத்துகிறாங்க.
1: ஓகே சார், முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் பற்றி பொதுமக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சார்?
0: சார், சஸ்டைனபிள் அப்படின்னா வந்து ஒரு பொருள் அழிந்து போனாலும் அதை நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோ. சரி, அதோட மீனிங் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சரி, காட்டன் பருத்தி வந்து சஸ்டைனபிள்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த பருத்தி நீங்கள் எரிச்சு வீசினாலும் திருப்பி நீங்கள் அந்த பருத்தி வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம். ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறப்ப மெயினாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பொருள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கிறது, அந்த பொருளை வந்து மறுசுழற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் கீழே வர்றது.
1: ஓகே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஜவுளித்துறையோட பொறுப்பு என்ன, அதை சொல்லுங்க. ஏன்னா நிறையா இப்போ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் அது ஏர் பொல்யூஷன் இல்லை வாட்டர் பொல்யூஷனுக்கு மேபி அது வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதில் பாதுகாப்பை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அதில்
0: சார், பேசிக்கலாக சொல்ல போனால் அந்த ஃபைபரில் ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு மூணு வகை இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல், அதாவது இயற்கையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைபர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பருத்தி, மஞ்சி,
1: மஞ்சி,
0: சில்க். சில்க் வந்து செமி சில்க், அது வந்து அனிமல் ஃபைபருங்களைங்க, இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிறது. செமி சிந்தட்டிக்னு சொல்கிறோம், அது என்னென்னா விஸ்கோஸ், விஸ்கோஸ் மாதிரியே வந்து குப்ரமணியம் ராயன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து விஸ்கோஸ். விஸ்கோஸ் அப்படிங்கிற செமி சிந்தட்டிக் பொருள் வந்து மூலப்பொருள் வந்து ரா மெட்டீரியல் நேச்சுரல் தான், ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுற மெத்தட் வந்து மேன்மேடு. ஸோ அது வந்து செமி சிந்தட்டிக். மூணாவது ரகம் வந்து சிந்தட்டிக். ஸோ சிந்தட்டிக் அப்படிங்கிறது மொத்தமாகவே மனுஷன் வந்து ரெண்டு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் கிடைக்குது, அது வந்து நம்ம இடியப்பமாக இருக்குங்களேங்க,
1: ஆமாங்க,
0: அது மாதிரி போட்டு புளிஞ்சு எடுத்தோம்னா நூடுல்ஸ் மாதிரி வெளியே வரும். அதுதான் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாலியஸ்டர். ஸோ நீங்கள் நேச்சுரல் ஃபைபர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். ஸோ பாலியஸ்டர் அப்படிங்கிறது இதெல்லாம் இதோட மூலப்பொருள் வந்து மோஸ்ட்டாக பெட்ரோலியம் பேஸ்டு. பெட்ரோலியம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அது ஒரு லிமிடெட் ரிசோர்ஸில் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண டிப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து நான் சஸ்டைனபிள். ஸோ நீங்கள் டெக்ஸ்டைல் பொருள் வந்து நீங்கள் நேச்சுரல் ஃபைபரும் செமி சிந்தட்டிக்கும் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒன்று அச்சீவ் பண்ணலாம்.
1: ஓகே, நிறையா விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இந்த தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நீங்களே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை 2316 3112 மற்றும் 2311704 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் வந்து கால் பண்ணுற நேர்கள் 04 டபுள் டூ கிரேஸ் கோ நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

5:53 நிமிடத்தில் அடைந்திருக்கும் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியன் அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் இதே 5 மணிக்கு சித்திர செவானம் நிகழ்ச்சி

0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியரும் முனைவருமான சதீஷ் அவர்களுடன் நேரில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்க. ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தைகளை தீர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாளையோட நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். சார், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல விஷயங்களை. அதில் முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்திய ஜவுளித்துறைக்கு எதிர்காலத்தில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க சார்.
1: சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்கனவே இருக்கிற பொருளை வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளாக மாத்திரம். ஸோ அதுக்கு கீழே நிறைய டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா அது கீழே வந்து ஒரு 12 செக்டார் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ அந்த அத்தனை செக்டார்லேயும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த செக்டார் என்னென்னா, மெடிக்கல் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, டிஃபென்ஸ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வாய்ப்புகள் நிறையா இருக்குது இளைஞர்களுக்கு.
0: ஃபேஷன் டெக்னாலஜிலாம் நிறைய படிச்சுட்டு வராங்க நிறைய, அதுவும் முக்கியமாக வந்து மாணவிகள் தான் இந்த துறையை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி சார் இருக்குது?
1: சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஷன் டிசைனராக போகலாம். அவங்களோட தாட்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைனர் அப்படிங்கிறது ஒரு பேக்எண்ட் ஒர்க்கு. ஸோ அவங்க வந்து இமேஜினேஷனை போட்டு அவங்க வந்து ஸ்கெச் பண்ணி அந்த பொருள் அந்த ஸ்கெட்சை வந்து பொருளாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொடக்ஷன் மேன், எனக்கு வந்து நல்ல பேச்சுத்திறமை இருக்குது, எனக்கு ஒரு 50 பேர் கொடுத்தா நான் வந்து ஈஸியாக வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு வந்து நுணுக்கமாக குவாலிட்டி பற்றி எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னா குவாலிட்டி அனலிஸ்ட்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரிவினைகள் நிறையா இருக்குது. இது போக சரி நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு போவேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைடு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
0: ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஆசிரியர் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும்.
1: சார், ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட உங்கள்கிட்டயுமே நான் கிளாஸ் எடுத்துகிட்ட மாதிரி தான் இருக்குது.
0: ஐயோ, எங்கள் சரி, ஒரு 60 மாணவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிறைய மாணவர்கள், ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு திறன் வச்சுருப்பாங்க. அவங்களோட திறனை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்ககிட்ட வந்து, ஏய் நீ இதில் வந்து சூப்பராக இதில் நல்லா பண்ணிகிட்ருக்கடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து அடுத்த படிப்பு முடிச்சு அவங்க கூட இன்னும் காண்டாக்ட் இருக்கா? அவங்க
1: கண்டிப்பாங்க. எனக்கு முதலாக நான் கிளாஸ் எடுத்து அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் எங்களோட டச்சில் இருக்காங்க.
0: ஓகே ஓகே.
1: பெருமையாக இருக்கும் தெரியுங்களா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு பேட்ச் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறப்போ நம்மளுக்கே பெருமையாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இவன் வந்து ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் வந்து நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்குறோம்.
0: ஓகே.
1: நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அப்படின்னா அசைன்மெண்ட் வந்து எழுதி நல்லா அழகாக வச்சு நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரு அசைன்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அந்த கேட்கும் திறன் ஒன்று இருக்குங்களேங்க, அப்போ இருந்தவங்க நம்ம கிளாஸில் என்ன நடக்கிறோமோ அதெல்லாம் நோட்ஸ் எழுதி ரொம்ப நீட்டாக பார்ப்பாங்க. இப்போ உண்மையை சொல்லப்போனால் அந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன் நம்ம சொல்லலாம், இவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் நம்ம சீக் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா, நாங்கள் பண்ணிடுறோம்.
0: அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா அப்போ இருக்கவங்க வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி எல்லாம் தியரிட்டிக்கலாம் நிறைய ப்ராக்டிக்கலாகவும் படிச்சிருப்பாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி நிறைய வந்ததுனால அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா சார்?
1: சார், உண்மையை சொல்ல போனால் இவங்களுக்கு இருக்க டெக்னாலஜியில் நம்மளை விட அதிகமாக படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க.
0: ஆஹா, நம்ம தப்பா போருமே அப்படின்னு நிறைய டவுட் கேட்பாங்க.
1: உங்களுக்கு இது இருக்குல்ல, நிறைய வீடியோ லெக்சர்ஸ் இருக்கு,
0: டியூட்டோரியல்
1: பார்த்துட்டு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா முதலே பார்த்துட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து கிளாஸ் ரூம்ல மோஸ்டா நம்மளுக்கு டிஸ்கஷனா தான் போகும்.
0: ஓகே ஓகே.
1: சோ இது நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது. அது மோனோட்டோனஸா இருந்தது, நான் மட்டும்தான் பேசினேன். இப்போ நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பேசுவாங்க, இது நல்லா இருக்கும் இல்லைங்க, டைம் நல்லா பாஸ் ஆகும்.
0: பரவாயில்ல. அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க அவங்களோட திறனை தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? அவங்களோட திறமை நான் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இதை படி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த படிப்பை முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணி சொல்லியிருக்கீங்க
1: அவங்க? ஒரு இங்கே என்னோட சர்தார் வல்லபாய் பட்டேல் காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஓகே.
1: ஸோ அந்த டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நான் வந்து இந்த ஜாப் போனீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன்.
0: ஓகே ஓகே.
1: கொடுத்தப்ப என்னாதுன்னா அவங்க போயிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டு சொல்லி சொன்னவங்க இருக்காங்க. யாருமே வந்து கூப்பிட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, ஃபோன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ் கால் பார்த்து திருப்பி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்த்திருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் பெருமைப்படுறேன்.
0: பெருமையான விஷயம் தான். ஓகே. புதுசாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார்?
1: சார், இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாமா? டைம் இருக்குமா?
0: டைம் வந்து 2 நிமிஷம் தான் இருக்குது,
1: அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து யூரோப்பில் ஒரு ஃபேப்ரிக் ஒன்று, சம்மருக்கு உகந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஃபேப்ரிக் ஒன்று அனுப்புகிறாங்க. நம்ம நாட்டில் சம்மர் அப்படின்னாவே நம்மளுக்கு லுங்கி

0: ஞாபகம் வரும்.
1: ஆமாம்
0: ஜென்ரலாக லுங்கி அப்படின்னாவே ஓரளவுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுருப்போம். அனுப்புகிறாங்க, அங்கே போய் சேருது. சேர்ந்த உடனே மக்கள் வந்து எல்லாருமே வாங்குகிறாங்க, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற துணி அங்கே போச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கிற துணியே நம்ம வந்து நேச்சுரல் டை, அதாவது இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம கலர் பண்ணுறோம், தண்ணி பட்டுச்சுன்னா கலர் போகும் அப்படிங்கிறது தெரியாமல் வித்துட்றாங்கன்னு வைங்க. அங்கே வாங்கிடுறாங்க, வாங்கி மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா கலர் போகுது. ஐயோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காமல் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பிராண்டு பேர் ப்ளீடிங் மெட்ராஸ்.
1: ஓகே ஓகே.
0: அதோட டேக்லைன் வந்து ஷோர் டு ப்ளீடு.
1: ஓகே
0: அப்படிங்கிற டேக்லைனில் விற்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கேப் ஒன்று இருக்கணும், எல்லா பக்கம் ஒரு மார்க்கெட் கேப் இருக்குது. அந்த மார்க்கெட் கேப் ஐடென்டிஃபை பண்ணி பொருளை தயாரிக்கணும். இதுதான் என்னோட அறிவுரை.
1: ஸோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனையும் கொடுத்துருக்கீங்க.
0: தேங்க்யூ
1: நன்றி. ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவான பதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த ரெயின்போ எஃப்எம்க்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக்கிறேன்.
1: நன்றி சார். நேர்கள் இது வரைக்கும் கேட்டது சித்திரசவனம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். மீண்டும் நாளை மாலை 5 அன்றுக்கு சித்திரசவனம் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதல் பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்திற்காக மனோ SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்து

தியும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 6:09. பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசையில் தொடரும் பாடல் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

தொடரும் பாடல் அத்திப்பூத்தது திரைப்படத்திற்காக டி கே கலா, பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடியது.

பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசையில் தொடரும் பாடல் உத்தமராசா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.

0: நேரம் 6:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.
0: இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்றாரு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8:05 கீதம் ரிதம், 9:15 காலத்தை வென்ற காவிய பாடல்களை

0: தொகுப்பாக்க மயில் இருக்கு. 10:05 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்கள். நாளைக்கு வியாழக்கிழமை 14 மே மாதம் காலை 6 மணிக்கு சான்றோர் சிந்தனையில கருத்து விளக்கம் வழங்குறாங்க முனைவர் ஆ. ஷர்மிளா பானு அவர்கள். காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்றாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இதனை வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமூட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி. சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இதில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஒரு நிகழ்ச்சியில உழைப்பே உயர்வு. கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே. சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள். நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயு ஆக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது அக்கட்சியின் அதிருப்தி

0: டி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தாவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரையன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ்

பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின்

0: 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் அவன் அவள் அது திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துடைய அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பொழுதுல வெதர் ரிப்போர்ட் கேட்டீங்க. தொடரும் பாடல் தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அடுத்ததான் நம்ம கோயம்புத்தூர்ல டிராபிக் இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் டிராபிக் இருக்கு, ஒண்டிப்புதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்கும் டிராபிக் இருக்கு. சத்தி ரோட்ல பாத்தீங்கன்னா கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்குமே ஹெவி டிராபிக் இருக்கு. அவினாசி ரோட்ல லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் எப்பவும் போல ஸ்லோ மூவிங் டிராபிக் இருக்கு. ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்பு கடை இந்த பகுதிகளிலும் டிராபிக் இருக்கு. போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு, வெள்ளலூர் டு சிங்காநல்லூர் ரோடு, இடையர்பாளையம் டு குறும்பப்பாளையம் ரோடு இந்த பகுதிகளையும் டிராஃபிக் இருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், 100 feet ரோட், கிராஸ்கட் ரோடு, பூ மார்க்கெட், வடக்கோவை, சிவானந்தா காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் இந்த பகுதிகளையும் ஸ்லோ மூவிங்ல டிராஃபிக் இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி இளையராஜா குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சரணாச்சலம்.

பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் துர்காதேவி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 லிட்டர் உள்ள சூடமனஸ் ஊத்துங்க.
2: அந்த மதர் கல்ச்சர்,
1: ஆமா மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியுமே கரும் சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
4: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
3: முன்பதிவிற்கு 7418887411.
5: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
6: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
5: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
7: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
5: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
7: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
8: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நேயர்கள் கேட்ட பாடல் ஜானகி சபதம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வர்ணா பாடியது. இசை வி குமார், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: நேயர்கள் கேட்ட பாடல் ஒரு குடும்பத்தின் கதை. திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 லிட்டர் உள்ள சூடமனஸ் ஊத்துங்க.
3: அந்த மதர் கல்ச்சர்,
2: ஆமா மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியும் கரும் சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்கள் கேட்ட பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் சுஷ்மநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுது. மீண்டும் பொன் மாலை பொழுது நாளை மாலை 6:40 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய், 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை

0: ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறுகை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும் சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு

0: செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நிலையத்தில் நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை.
3: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45%-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாதைகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடைகாலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருந்தகங்களில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கும் அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 14/5/2026 காலை 10 மணி அளவில் கறவை மாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள கறவை மாடு வளர்ப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். இது 1 குவிண்டாலுக்கானது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,599 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 11,919 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. மஞ்சள் தனி கிழங்கு அதிக விலையாக 13,469 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 10,819 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி சத்தியமங்கலம் மலர் சந்தையில் மலர்களின் விலை நிலவரம் தெரிந்து கொள்வோம். இது 1 கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 1 கிலோ அதிக விலையாக 480 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 400 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. முல்லைப்பூ அதிக விலை 200 ரூபாய் குறைந்த விலை 140 ரூபாய். காக்கடா அதிக விலையாக 1 கிலோ 405 ரூபாய்க்கு விற்பனையானது. செண்டுமல்லி 1 கிலோ அதிக விலை 80 ரூபாய் குறைந்த விலை 23 ரூபாய். கோழிக்கொண்டை 1 கிலோ அதிக விலை 140 ரூபாய்க்கும் குறைந்த விலை 20 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஜாதி முல்லை 500 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. கனகாம்பரம் 500 ரூபாய் அதிக விலையாகவும் குறைந்த விலையாக 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. அரளிப்பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ 1 கிலோ 240 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. சத்தியமங்கலத்தில் சம்பங்கிப்பூ 1 படி 15 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 1 படி 20 ரூபாய்க்கும், சேலத்தில் 1 படிப்பூ 30 ரூபாய்க்கும் விற்பனை.

0: ஆகியுள்ளது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேரம் இப்போது 7:30. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஊடு பயிரோட இன்றி அமையாமைய குறித்து சதாசிவம் ஐயாவோட அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: பேர் சே சதாசிவம். நாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு பொள்ளாச்சி தாலுக்கு ஆறு பொன்னாவரம் கிராமம். இதுதான் எங்களுடைய இருப்பிடம். இதுங்கதான் வீடு, எல்லாமே இது இல்லாமல் இருக்கு. பாருங்க சார், இப்போ தான் ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கேன்.
4: இப்போ இந்த உரக்கூலியில் வந்து எல்லா கழிவும் கொண்டு வந்துடுறீங்களா?
3: ஆமாம்,
4: ஆட்டுக்கழிவு, ஆட்டுக்கழிவு, கோழி கழிவு எல்லாமே.
3: கோழி கழிவு வந்தது. கோழி வந்து நான் வந்து ஒரு இதில் மட்டும் என்னென்னா, இந்த மஞ்சியோட ஒரு இந்த கோழிக்கு ஒரு ஒரு பண்ணையில் மட்டும் அவங்க எனக்கு கொடுப்பாங்க,
4: இந்த ஆள் கூடத்தோட சேர்த்து.
3: ஆமாம் சார், அதையும் கொண்டு வந்து போட்டுறேன். ஆட்டு பழக்க பாருங்க, நான் கொண்டு வலிச்சு மேலே போட்டாச்சு. சாணி குப்பை இங்கே அம்மா தனியாக போட்டிருக்காங்க.
4: சரி சரி,
3: இது அப்படியே ஜேசிபி வந்துன்னா அப்படியே தூக்கி மேலே போட்டாச்சு. போட்டு ஸ்ப்ரிங்லர் போட்டுங்களா?
4: ஓகே ஓகே. ஓரளவுக்கு பதம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா மக்கிக்குது
3: சார். நீங்கள்
4: புரட்டி போட தேவையில்லைங்களா
3: சார்? நீங்கள் புரட்டியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் பேக்டீரியா சொல்லிவிட்டாலே அதுவே உள்ள கல்ச்சர் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஜேசி போட்டு ஒரு கலப்பு கலப்பு மட்டும் மேலே போட்டுருங்க, போட்டு மட்டை ஓலை மேலே போட்டுவிட்ருங்க. ஆனால் நான் அனுபவத்தில் சார், எனக்கு அப்போ அசோஸ்பியெல்லாம் பாஸ்போ பேக்டீரியா என்னென்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பப்பாளி போட்டோம்
4: அன்னைக்கு,
3: என்ன மாதிரி கருக்கலரில் இருந்து கொடுத்தாங்கன்னு வாங்கி போட்டேன்.
4: ஓகே,
3: இதே மாதிரி குப்பமான போட்டு வச்சேன் சார். ஆனால் அந்த வருஷம் அந்த செடிக்கு எந்த ஒரு நோய் தாக்குதல் தன்மையும் வரல. இது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஆமாங்க சார், அதில் அந்த பேக்டீரியாஸ் நல்லா வந்ததுனால, சூடோமோனஸ் எல்லாம் பேக்டீரியாஸ் பண்ணதுனால வருது. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா சார், சூடோமோனஸ்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா, 5 லிட்டர் வாங்குவேன். ஒரு நானே 100 லிட்டர் கேனல் எல்லாம் வச்சுருக்கேன். நான் காட்டுறதையும் காட்டுறேன் பாருங்கள். அது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், அந்த சயின்டிஸ்ட் எனக்கு சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் 5-5 லிட்டர் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போய் 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 லிட்டர் உள்ள ஊற்று சூடமனஸ் ஊற்றுங்க.
4: அந்த மதர் கல்ச்சர்.
3: ஆமாம், மதர் கல்ச்சர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் சாணி தண்ணியும் கரும்பு சர்க்கரை உள்ளே ஊற்றி, அதுக்கு ஏரேஷன் வேணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் யோசிங்களேன்னாரு. சரிங்க, இப்போ நேராக போய் நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு போய் நேராக மீன் கடைக்கு போனேன். அந்த மோட்டரை வாங்கினேன்.
4: வெரி குட்.
3: அந்த மோட்டரை வாங்கி ஓட்டையை போட்டு உள்ளே
4: இருக்கினேன்.
3: ஏரேஷன் வந்துருச்சு.
4: ஓகே,
3: நான் காட்டுற ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்ன ஸ்மெல் வருதுன்னு பாருங்க. 5 லிட்டரை வாங்கி கிட்டத்தட்ட 500 லிட்டரை பண்ணிடுறேன். பிரச்சனையே இல்லை,
4: உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு கிடைச்சிருது. அது கொண்டு இது மேலே தெளிச்சு விட்ருவோம்.
3: தெளிச்சு விட்லாம், காட்டில் ட்ரிப்பில் விட்டுலாம்,
4: பெட்டிகேஷனில்
3: போயிடுது.
4: நல்லா
3: இருக்கு சார். உண்மையிலே ஒவ்வொரு விவசாயம் ஒரு விஞ்ஞானி தான் சார்.
4: கரெக்ட் தாங்க,
3: டவுட்டே கிடையாது சார்.
4: அனுபவம் தான்.
3: ஆனால் நம்ம வந்து உங்ககிட்ட எடுத்துக்கிறத நான் எங்கே அப்ளை பண்ணணும் நான் உணரணும். இப்போ நான் நீங்கள் பண்ண மாதிரியே நான் வந்து தொட்டி கட்டணுமா? அல்ல, நான் என்கிட்ட என்ன சாமானங்கள் இருக்கிறதோ அதை வச்சு நான் எனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த தெரியும்.
4: இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி
3: மாத்தணும். அவர் செஞ்சாரா? அவர் 1 லட்சம் போட்டு தொட்டி கட்டினாரா? நானும் கட்டணும் அவசியம்.
4: கார்பரேட் விவசாயம் பண்றாங்க மாதிரி நம்ம
3: பண்ண அவசியமே கிடையாது.
4: இப்போ பொள்ளாச்சியில் மழை காலம்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குமே சார், அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கு நீங்கள் ஒன்றும் ஈரப்பதம் கொடுக்கவே
3: கொடுக்க வேண்டியது இல்லை.
4: இயற்கையாக மக்கிக்கும், ஜாஸ்தியாகி சீக்கிரம்
3: ஆயிரும். ஆமாம்,
4: மரம்லாம் பழைய மரம் இதெல்லாமே.
3: இதெல்லாம் சார் நான் தோட்டம் வாங்கி 35 வருஷம் ஆச்சு சார். அப்போ அப்போ நான் வாங்கியது இந்த மரம்.
4: ஓஹோ,
3: எனக்கு வந்து எல்லாருக்குமே, எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும், இங்கே வந்திருக்க 5 பேர் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பொழுது வெடியுது, பொழுது சாயுது. கரெக்டுங்களா? இப்போது எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கரா இருக்குதுன்னா, இந்த 10 ஏக்கரால் நான் இன்றைக்கி என்ன ரெவன்யூ வாங்கணுங்கிறத நான் யோசிக்கணும். நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சம்பள ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும். கரெக்டுங்களா? ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் பொழுது வெடிஞ்சிருக்கு. நான் வந்து எனக்கு யோசிக்க தெரியணும். இப்போது ஒரு இந்த செடி வச்சா எனக்கு என்ன லாபம் வரும்னு நான் கால்குலேட் பண்ண தெரியணும். ஒரு செடி வச்சுட்டேன், அதே தானா? அல்ல, இதே மாறுங்க. அதில் என்ன இப்போ கொய்யா செடி வச்சுருக்கேன், இந்த கொய்யாவில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல 100 கிலோ காய்க்குதுன்னு வைங்க, 30 ரூபாய்க்கு தான் என்னாச்சுங்க? ஒரு செடியில் எனக்கு 3000 ரூபா வந்திருக்கு. கரெக்டுங்க? அப்படி கால்குலேட் பண்ண தெரியணும். தென்னை மரத்தை நான் தப்புன்னு சொல்லலை. இது வந்து பழைய காலத்து மரங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 100 காய் தான் காய்க்குது, வெறும் 1500 ரூபாய்க்கு அடையுது அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும்? ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வருமா.

0: வேணும் சார், இன்ச்சு இன்ச்சா நான் வருமானத்தை பாடுறதுக்கு நான் யோசிக்கணும்.
1: ஆனால் அப்போ உங்கள் தோப்பை பார்க்குற வரைக்கும் யாரோ ஒரு தீர்க்கதரிசி இந்த தென்னை மரத்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கேப் விட்டு
0: கேப் விட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா,
1: அருமையான கேப் விட்டு
0: கேப் வச்சுருக்காங்க.
1: அவங்க சந்ததியோ யாரோ ஒருத்தர் வாங்குறவங்களை பலனுடணும். ஏன்னா இடையில ஃபுல்லாக நீங்கள் கொய்யா வச்சுருக்கீங்க.
0: ஆமாம் சார்,
1: கொய்யா கிட்டத்தட்ட 15-20 அடி
0: பலசனமாக இருக்கும் சார்.
1: அப்போ அந்த இடம் வேஸ்ட் ஆகலை பாருங்கள் உங்களுக்கு.
0: ஆமாங்க,
1: நல்லா அந்த காலத்தில் வச்சவங்களும் நல்லா பிளான் பண்ணி
0: பிளான் வச்சுருக்காங்க சார். அந்த இன்னொரு விஷயம் இருக்குங்க சார், அன்னைக்கு இருந்த மட்டையோட நீளம் கம்மி, இன்னைக்கு வர ப்ரீடோட மட்டையோட நீளம் ஜாஸ்தி. இனி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது கட் பண்ணியாச்சு, அது ஒரு ரெவென்யூ
1: அது வந்துடும்,
0: ரெவென்யூ வந்தாச்சு.
1: இது வயசாகி ஈல்டு வரலைங்கிற சமயத்துக்கு
0: சார் சிம்பிளாக சொன்ன பாருங்க, எனக்கு ஏக்கராக்கு வருஷம் நல்லா 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது என்ன வழி? அது சார் இது இது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மூளை கிளக்கிளையாக பிரியும், தேடுவீங்க,
1: தேடல் வரும்.
0: டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் 5ங்கிறது வந்து என்னோட பேராசையாக கூட இருக்கலாம்,
1: இருக்கலாம்,
0: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை,
1: கம்மியாக கூட இருக்கலாம்,
0: இருக்கலாம்,
1: நான் 10 கூட பிளான் பண்ணலாம்.
0: ஆனால் அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் தேடுறேன். நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலனா நான் இப்படி தேடுவேன்.
1: அதாவது கனவு காணுங்கள்.
0: எஸ், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் சார்.
1: வெரி குட்,
0: தேடுங்க. நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்க சார்.
1: இல்லை சார், நம்ம ஊரில் தான் சார் காடு குறை கிடக்குது. இப்போ நான் ராஜஸ்தான்லாம் போனேன், ஹரியானாலாம் போனால் ஏதோ ஒரு கிராப் போட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ட்ரை ஏரியா, பாலைவனம், கிட்டத்தட்ட பாலைவனம். ஆனால் ஏதோ ஒரு கிராப் ஒன்று, சோளம் போடுறாங்க, கம்பு போடுறாங்க, அது முடித்தா கடுகு, வீட்டு போடுறாங்க, சுண்டல் போடுறாங்க. கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக அவங்க கிராப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஊரில் தான் கண்ணு கட்டின தூரம் பொட்டல் காடாகவே இருக்குது, அதுவும் வெள்ளாமையில்லாத காடாகவே இருக்குது
0: சார். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இந்த இடத்துல அது பதிவு பண்ணுற தப்பே இல்லை சார். ஒவ்வொரு விவசாயம் பண்ண தப்புகளையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்ணாதீங்களா சார், தன்னோட சன்னதியை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுறது கேவலமாக நினச்சி என் கஷ்டம் என்னோட போயிட்டு போட்டும், நீ வெளியே போய் பொழைச்சிக்கோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதான் முதல் தப்பு பண்ணது. அது பண்ண முதல் தப்பு தான் சார். இப்போது ஒரு இடத்த நீங்கள் விற்கிறீங்க, இன்றைக்கி விற்று பேங்க்கில் பணத்தை போட்டிங்கன்னா அவன் செலவுனை தான் பார்ப்பான் அடுத்த நாள் கடையில். ஏன் அது பூமியாக இருந்துட்டு போட்டுமே, விவசாயம் என்ன கேவலமா? அப்படிலாம் கிடையாது சார், நம்மளாக ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், இது இது என்னடான்னு கேட்பீங்க, என்னடா இப்படி வச்சுருக்கீங்கன்னு.
1: இல்லை இல்லை, எனக்கு புரியுது. இது கூந்தல் பனை.
0: எஸ்,
1: ஒரு விவசாயி சொன்னார், கூந்தல் பனை 2 கொத்து, 4 தென்னை மட்டை, 2 வாழைமரம், 1-2 இளநி, பாலை 5000, 1 சிட்டு அப்படி
0: வந்துருச்சுல்ல.
1: நீங்கள் எதாவது பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன்.
0: நான் வந்து ஒவ்வொரு கூந்த பண்ணிலையும் ஒவ்வொரு பாலை வந்துருக்கலாம். பாலை ஒரு பாலை எனக்கு 1500 ரூபாய்க்கு
1: வித்துட்ருக்கேன்,
0: ஒரு பூவு. நான் இதில் என்ன சம்மந்துட்டேன்
1: பார்த்தேன், பார்த்தோடே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னது நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க.
0: பிளானிங் ஒரு ஒரு மரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பாலை தொங்குது சார். 1500 ரூபாய்க்கு போடுங்க, எனக்கு ஒரு மரம் 10,000 ரூபாய்க்கு வந்தாச்சுல்ல.
1: கல்யாணம் நடக்காமையா இருக்குது
0: சார். இது கெட்டு போகாது. இன்னொரு விஷயம் அதுதான் சொல்றேன், இப்போ இந்த பாலை இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க, இந்த பூ இருக்கு இல்லைங்களா.
1: ஆமாங்க,
0: 7 மாசம் ஆனாலும் ஒன்றாகாது.
1: ஓ,
0: 7 மாசம் ஆனாலும் வளர்ச்சி வந்துட்டே இருக்கும்.
1: ஓ, நம்மளுக்கு முத்தி போச்சு,
0: முத்தி போச்சு. நீங்க முத்த முத்த தான் அதுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கும், விலையும்
1: அவசரப்பட்டு விற்க வேண்டிய அவசியம்
0: இல்லையா? இதுக்குறீங்க,
1: அதுக்கு ரேட் குறையவும் போறது
0: கண்டிப்பா குறையும் சார். நம்ம கலாச்சாரம் தான் கல்யாணத்துக்கு 50 லட்சம் செலவு பண்ற கலாச்சாரம்.
1: இது அருமையான ஒரு பிளானிங். இது அதில் காய் கூட இருக்க மாட்டிருக்குங்க பார்க்க மாதிரி.
0: அது வருது சார், அதில் எடுத்து நீங்கள் விதை எடுத்து போட்டுங்க.
1: ஓஹோ சரி,
0: அதுலேயே அதுவும் வருது. அதை எடுத்து விழுகிறதெல்லாம் விதை எடுத்து போடுங்க. இந்த ஒரு நாற்று வெளியே போனீங்கன்னா 250 ரூபா சார், 300 ரூபா சார்.
1: அதாங்க, எவ்வளோ கால்குலேட்டிவாக நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு பணம் பண்ணுங்கிறது அவர் சொன்னார். நான் இங்கே பார்க்குறேன், ஒரு சீசனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு 4 கல்யாணம் வரக்கூட 20,000 ஆகி
0: போச்சு சார். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இப்போ நம்ம தோட்டத்தில் வேலையில் இருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் வந்து மாதம் வந்து 5 லட்சம் எனக்கு சர்வசாமல் வருது, 5 லட்சம் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். என் தோட்டத்தில் பண்ணையத்தில் இருக்கிறான், 20,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறான், அவனும் குடும்பம் நடத்துகிறான், பின்னி சந்தோஷம் நடத்துகிறான்,
1: சந்தோஷமாக இருக்காங்க.
0: அப்போ என்னன்னா, நம்ம தான் சார் நம்ம அது தேவையை எப்படி வச்சுக்கணும்,
1: தேவைகளை குறைச்சி
0: குறைச்சிக்கணும்,
1: தேவைகளை குறைச்சிக்கிறாங்க.
0: அவன் பென்சில் BMW போகிறான்னு நான் ஆசைப்படக்கூடாது. எனக்கு போகிறக்கு ஒரு கார் இருக்கா, இருக்குது, போதும்
1: போதும்.
0: டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், அவன் அடுத்தவனோட கம்பேர் வாழ்க்கையை பண்ணாதீங்க. நீங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணிங்கன்னா தீர்வு எல்லையே கிடையாது.
1: விவசாயமும் அப்படி தான், வாழ்வியல் அப்படி
0: வாழ்வியல் அப்படித்தான் சார்.

0: ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு வருது.
1: ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு, கொட்டையிலே இருக்கிறத விட அது இலைதலையெல்லாம் கடிக்கணும்,
0: எல்லா தலையும் கடிச்சிட்டு வந்துருது இல்லைங்க,
1: இயற்கையான உணவு கிடைச்சிருது நம்ம கிராமத்தில் தோட்டத்தில் மேய்க்கிற மாதிரி.
0: எஸ்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: சார், அந்த காலத்தில் ரெண்டு விஷயம் இருந்தது சார். மாட்டுச்சாணி அந்த காலத்தில் வந்து ஏன் அதை வந்து போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது போய் பல தலைகளை தின்னுட்டு வரல, எல்லா மினரல் மிக்சரும் அதில் இருந்தது. கால்சியம் செடியும் இருந்திருக்கும், ஜிங்க் பத்திலியா ஜிங்க் குண்டான செடி சாப்பிட்ருக்கோம், அயன் பத்திலியா அந்த செடி எதாவது சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கொட்டில் மறைன்னு சொல்லி மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு வெறும் மலம்பில் மட்டும் போட்டுட்டு போட்டுட்டு இருந்தால் அந்த சாணியில் என்ன சத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சத்தும் இருக்காது.
2: மேய்ச்சலுக்கு போயிட்டு வரணும்,
1: கண்டிப்பாக இருக்கணும் சார். நம்ம இன்றைக்கி எல்லாமே மாற்றிட்டோம், கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டோம்.
2: கலையே சொல்கிறாங்க சார், டாக்டர்ஸ் ஆஃப் த சாயில்னு சொல்கிறாங்க. மண்ணினுடைய மருத்துவர் தான் கலை அப்படிங்கிறாங்க
1: சார். இப்போ ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு பசிக்குது, நான் உங்களை திருப்பி இப்போ கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: சாப்பிடுவோம்.
1: எங்கே போவீங்க?
2: வீட்டுக்கு இல்லாட்டி ஹோட்டலுக்கு. எங்கே சாப்பாடு கிடைக்குது அங்கே போவோம்.
1: இப்போ நம்ம வீட்டில் நாய் ரோட்டில் இருக்குது, அது என்ன பண்ணுது?
2: அது ஏதோ கிடைச்சது தேடி பார்க்கும்,
1: போயிடுது. ஆடு வளர்த்துறோம், நீங்கள் இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்குதேன்னு கொடுத்துட்றீங்க. செடி எங்கே போகும்?
2: அதுவா
1: அதுவாக அதோட கழிவு தான் அதுக்கு உணவுங்கிறதான் இயற்கை ஆண்டவன் படைச்சது.
2: புரியுது புரியுது,
1: நல்லா புரிஞ்சுங்க. அதோட கழிவு அதற்கு உணவு, இது இயற்கை. காட்டை சுத்தமாக வச்சுக்கிறவங்க வேறு என்ன பண்ணால் அந்த கழிவெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறோம், அப்புறம் எப்படி அதுக்கு உணவு கிடைக்கும்?
2: இப்போ நீங்கள் ட்ரென்ச் எடுத்து எல்லா கழிவுகளும் உள்ளே போட்டிருக்கீங்க,
1: போட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
2: அதுவும் அந்த மட்டையோடைய எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒரு மரத்தினுடைய எட்ஜ் பகுதிக்கு வர மாதிரி.
1: இந்த இடத்துல மறுபடியும் நான்
2: சல்லி வேர்ல இருக்க இடத்துல
1: எஸ் போட்டாச்சு உங்களுக்கு எல்லாம் சார். வேறு வந்து நீங்கள் நல்லா செய்யுங்க, அந்த செடிகளுக்கு இருக்கிற அறிவும் அப்படி தான் சார். அதோட அதுக்கு எங்கே உணவு இருக்கோ அது தேடி போயிடும், நீங்கள் உருவாக்கி வச்சா போயிடும். நம்ம அதை உருவா போகிறக்கெல்லாமே கட் பண்ணிடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, எல்லாமே கண் கட்டதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். மழை காலத்தில் அந்த வேர் அங்கே போயிருக்குதுன்னா நீங்கள் அப்போவே மூடாக்க போட்டு வச்சுருந்தா அந்த வேர் அங்கேயே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் வெய்ய காலத்தில் போய் அங்கே மூடாக்க போட்டால் வேர் அங்கே போகாது, ஏன்னா நடுவில் கட்டாயிருக்கும், வேர் இங்கே மட்டும்தான் நின்றுட்டுருக்கும். அந்த வேர் போன லாங் போன வேர் வந்து காஞ்சிருக்கும், அப்போ திடீர்னு தண்ணி விட்டால் உடனே அந்த வேர் இங்கிருந்த வேர் உணர்வு கொடுத்து அங்கே போக முடியாது, நடுவு வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும்,
2: அது கிரகிச்சிக்க முடியாது.
1: அங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் உடனே கை அவ்வளோ தூரம் போக முடியாதுல, வேர் இல்லையே. அப்போ முதலே அது வந்து கொடுத்து வச்சுருந்தீங்க பாருங்கள், எல்லாம் வேறும் அதுக்கு ஏன் சார்? அதனால தான் சார் செடி நின்னாலும் வேர் வந்து இவ்வளோ தூரம் போகுது, வேணுங்கிறது உடம்பு எடுத்துக்கிறக்காக தான். நீங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க, அப்புறம் எப்படி எடுக்கும்?
2: அதான் இப்போ வட்டை பார்த்தீங்கன்னா அந்த மட்டையோடைய நிழல் எங்கே வரும், அந்த இடத்துல வட்டை பார்த்து எடுக்க சொல்லுங்க.
1: வரணும்,
2: கிட்டத்தட்ட ஒரு மட்டை ஒரு 10 அடி வருங்களா?
1: தென்னை மரம் தாராளம் வரும்,
2: ஒரு அந்த 10 அடி சுற்றுள்ள வட்டை பார்த்து எடுத்தோம்னா அங்கே உரமெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ அங்கே ட்ரென்ச் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும்
1: வசதியாக போச்சு. இதுவுமே எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பொள்ளாசியில் எனக்கு அந்த சேகரன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் தோட்டம் வாங்கின புதுசில் ஒரு நாள் என் தோட்டத்துக்கு வந்துருந்தாருங்க. ஒரு நாள் நான் இப்படி தான் நாங்களும் இதே மாதிரி தான் தப்பு இல்லை மட்டை போட்டு தீ வச்சுட்டு
2: இருந்தேன்.
1: வந்த ஒரு மழை உனக்கு அறிவு இருக்கான்ட்டார் ஃபஸ்ட்டு வார்த்தையில், திட்டி போட்டு சரியாக திட்டாருனார். ஆனால் உங்களுக்கு திட்டுறக்கு உரிமை இருக்கு ஏன்னா அப்படின்னு, ஏப்பா பொட்டாசில் அவ்வளோ இருக்குது, நீ மட்டும் தீயை வச்சு கொடுத்துறியாப்பா,
2: ஓ மட்டையில் அவ்வளோ
1: மட்டையில் இருக்கலப்பா, ஏன் தேவையெல்லாம் பண்ணுறேன், அதை அப்படியே விட்டுறப்பா வித்துருமாப்பா அப்படின்னாருங்க. அன்னைக்கு சொன்னதை சார், இன்றைக்கு வரைக்கும் என் தோட்டத்துக்குள்ள ஒரு 22 வருஷம் நான் தீ வைக்கிறேன்,
2: வைக்கிற வேலையே இல்லை.
1: அந்த சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே
2: நெருப்பு வைக்கனால மற்ற நுண்ணுயிர்கள் மண்புழு எல்லாம்
1: என்னோட இன்னொரு தோட்டம் இருக்கு சார், அதெல்லாம் எனக்கு அனுபவம் அன்னைக்கு அந்த அனுபவம் தெரியல, ரெண்டாவது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எலுமிச்சம் ஒரு 5 ஏக்கரை போட்டிருந்தேன். என்னோட காய்ங்க பொள்ளாச்சியில் என் காய் மார்க்கெட்டுக்கு போனேன் சார், என் காய்க்கு தனி மதிப்புண்டு, அந்த காயோட ஷைனிங்கு எல்லாமே இருந்தது. அப்போது நான் வந்து அந்த தோட்டம் வாங்கி 5 ஏக்கரை வாங்கி நானாக அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான். மழை பெஞ்ச ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ தோட்டத்துக்கு போயிருக்கேன் சார், தோட்டம் வேகமாக மண்புழு, தண்ணி மழை தண்ணி பெஞ்சு தோட்டம் வேகமாக மண்புழு சார்.
2: ஓ எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்கு.
1: நான் தோட்டத்தில் ஆளுகள் அன்றைக்கி லீவே கொடுத்துட்டேன், வேண்டாம்ப்பா இத்தனை மண்புழு போகுது, நாம் மிதிச்சு எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டேன். நானும் ஒரு முறை அது அந்த அந்த மண்புழுவோட அருமை எனக்கு தெரியாமல் மருந்து அடிச்சிட்டேன் சார். அடித்து அந்த

0: அதுக்கெல்லாம் மேலே வந்து கொத்து கொத்தாக செத்து கிடந்ததை பார்த்தேன் சார் எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சுடா எவ்வளோ பெரிய தப்புகளை நம்ம பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சதுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மருந்தடிக்கிறது குறைச்சிட்டேன்னே சொல்லலாம். இப்போ எல்லாம் எங்கெல்லாம் மஞ்சி கிடைக்குதோ மஞ்சியெல்லாம் வாங்கிக்குள்ளே போட்டுருவேன், மட்டை ஓலை கிடச்சுன்னா அது தூக்கிக்குள்ளே போட்டுருவேன். இப்போ அப்படி மெயின்டைன் போயிட்டுருக்கேன் சார். அந்த மண் அவ்வளோ லூஸ் ஆச்சு,
1: உழவனுடைய நண்பன்கிறது அதுதான் காரணம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து

நாலு மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் அது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி வெள்ளாடு செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி எக்காரணத்து கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்து கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்து கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு

0: விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2441 ரூபாயாகவும் 2461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். 8:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இதம் ரிதம் வித் மீ ஆர்ஜே நிஷா. இனிமையான பாடல்களோடு பயணிக்க இருக்கும் முதல் பாடல் இதய தாமரை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

இதம் ரிதம்ல கேட்ட பாடல் தர்ம பத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியவர் எஸ் ஜானகி, பாடலாசிரியர் கண்மணி சுப்பு. 8:15 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இதம் ரிதம். அடுத்த பாடல் ராணுவ வீரன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜெயசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வாலி. 8:23 ஆயிட்டிருக்கு. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: இதம் ரிதம்ல கேட்ட பாடல் நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி தேவி நீத்தியார் பாடியது. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: 8:33 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இனிமையான பாடல்களோடு இதம் ரிதம். அடுத்த பாடல் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள்.

இதம் ரிதம்ல கேட்ட பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

0: கேட்ட பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் பெறலாம்.

கேட்ட பாடல் பொன் விலங்கு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியது பாடலாசிரியர் காமக்குடியன். 8:59 ஆயாச்சு. நேயர்கள் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் இன்றைக்கு நிறைய இனிமையான அழகான பாடல்களோடு பயணித்தோம். இதே போல தினமும் இரவு 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சியில சூப்பரான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால் அதைத் தொடர்ந்து 9:15 காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜி உதயச்சந்திரன் காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மூன்று மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
6: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். 9:16 நிமிடத்தில் நிலை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இன்னைக்கு மயிலிறகு நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்க நண்பன் உதயச்சந்திரன். தன்னோட காதலிய இனிப்போடும் அவங்களோட மேனிய சந்தனக்கட்டியோடும் ஒப்பிட்டு காதலன் கூறுறாரு. அவரோட நினைவால தடுமாறும் தன்னோட மனசை காப்பாத்துமாறும் அவங்க மடியில உறங்க அனுமதி கேட்கும் அழகை தான் இப்ப நிகழ்ச்சியில வரப்போற முதல் பாடலா கேட்க போறோம்.

நேயர்கள் கேட்ட பாடல் பெற்றால் தன் பிள்ளைய திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் வாலி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: Go. ஒன்பது மணி 20 நிமிடத்தில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. தன்னோட காதலி கிட்ட அவங்களோட காதல் பரிசா நித்தம் நித்தம் எண்ணற்ற முத்தம் கேட்கிறாரு காதலன். தன்னோட காதலிய கவிதை என்று வர்ணிக்கிறார். கேட்போமா?
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

0: நேயர்கள் கேட்ட பாடல் அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. மியூசிக் வந்து ஆர். கோவர்தன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:24 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் நேர்களே. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதலியோட சிரிப்பை எப்போதுமே ரசிக்க விரும்புகிறாரு காதலன். அவளோட புன்னகையை விலக்கி வாங்க நினைக்கிறாரு. என்ன பாடல்னு தெரியுமா?
1: இந்த

தெய்வத்தாய் மூவிக்காக அந்த பாடலை கேட்டிருந்தோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதலில் ஏங்கி கிடக்கும் காதலனுக்கு ஆறுதல் சொல்லாமல் போனது ஏன்? தூக்கத்தை தொலைத்த காதலன் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்புறாரு. யார்கிட்ட தெரியுமா?

0: தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது, இசை டி ஜி லிங்கப்பா, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் இறகு.
1: நினை

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேர்களுக்கு ஒரு நினைவூட்டல், நாளை காலை 7:30 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நிமிடத்துல இணைந்திருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல் வந்துட்டாலே மனசுல என்னென்ன மாற்றமெல்லாம் நிகழது. ஊரெல்லாம் தூங்கினாலும் நீ மட்டும் தூங்குறது இல்லைன்னு காதலால் மனம் தடுமாறிய ஒரு மங்கையோட எண்ணங்களை கேட்கலாமா?

நேர்கள் கேட்ட அந்த பாடல் விடுவில்லை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை ஏம் ராஜா, பாடல் ஆசிரியர் ஏ மருதகாசி. 9:36 இணைந்திருக்கும் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நிலவொளியில ஒரு ஆணிடம் அடைக்கலம் அடைந்த ஒரு பெண், அதே போல நிலவொளியில அதே ஆணிடம் அடைக்கலம் அடைந்த மற்றொரு பெண். நிலவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம்.

நேர்கள் கேட்டிருந்த அந்த பாடல் நாடோடி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். கண்ணனுக்கு என்ன வார்த்தை சொல்லி பாடுறது? அரும்பு மீச வச்ச குறும்புக்காரன்னு காதலனை மடியேந்தி நிலவொளியில மயக்க வச்சு காதல் ரீங்காரம் பாடுகிறார் காதலி.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் முத்து மண்டபம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:43 இணைந்திருக்கோம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. மாலை நேரம் வந்தாலே கொள்ளும் எப்போது வருவார்னு காதலியோட மனசு காத்திருக்கும். ஆகவே அதுவே அந்தி பொழுதுல இயற்கை வெல்லும், ஆனால் இரண்டு கைகள் இருந்தும் அணைக்க முடியவில்லை என காதலுக்குள் சிக்கித் தவித்த காதலி புலம்புகிறார்.

0: வணக்கம்.
1: நேயர்கள் கேட்ட பாடல் கைராசி திரைப்படத்திற்காக பி சி ஷீலா பாடியது. இசை ஆர் கோவர்தனம், பாடலாசிரியர் கண்ணதாசன். பூவையும் கனிகளையும் வைத்து காதலியே உருக வைக்கிறார் காதலன். அதற்கு சரிசமமா எதுகை மோனையும் கலந்து பதில் தராங்க காதலி.

நேர்கள் கேட்ட பாடல் காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை டி ஆர் பாப்பா, பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 1981-92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கிறது விருப்ப பாடல் இருக்கணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ திருப்பூர் மாவட்ட நேர்கள் இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால தவறாமல் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம்.

அற்புதமான ஓவியத்தை கண்கள் எப்படி கத்துக்குச்சுன்னு மெய் சிலிர்த்து போறாரு காதலன். அதற்கு காதலி பொங்கும் காதலோடு பதில் தராங்க. கேட்போமா?

நேர்கள் கேட்ட பாடல் மன்னாதிபந்தன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன். ஒன்பது மணி 55 நிமிடத்தில் இணைந்திருக்கும் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு.

நேரில் கேட்ட பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி உதயச்சந்திரன்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வெல்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 10 மணியில இணைஞ்சிருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி மெலடியும் வெட்டுக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிப்பாங்க. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை, வழக்கமா திருப்பூர் மாவட்ட நேர்கள் இன்னைக்கு பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து உங்களுடைய விருப்ப பாடல் இருக்கணும். இது மட்டும்தான் கண்டிஷன். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 மற்றும் 2317046. திருப்பூர் மாவட்ட

0: நேர்கள் 0422 எஸ்டடி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரப்போற முதல் நேற்ற பேசிடலாம். நிகழ்ச்சியில மீண்டும் நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். வணக்கம்.
1: இனிய இரவு திருப்பூர்ல இருந்து மனைவிக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் 1000 பூக்கள் மலரட்டும், பாடல் பூமேடையும் பொன்வீணையும்.
0: நன்றிங்க.

0: இன்னைக்கு மேலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டு வராங்க. 2316312 மற்றும் 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். செல்ஃபோன்லேயும் அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட நேர்கள் வந்து 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணி கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவள கார்த்திகேயன் சார்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாண்டியனாட்டு தங்கம்ல இருந்து மனசுல பாட்டு.

0: 10:11 இணைந்திருக்கும் நேர்லே ஆகாஷ்வாணி கவித்திர 1.03 எஃப்எம்ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: சார் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, டிஸ்டர்பன்ஸ்
1: ஆகுது. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம்.
0: என்ன பாடல் கேக்கலாம்
1: சார்? யஜமான படத்துல வந்து யஜமான காலடி வேண்டாம், அந்த ஒரு நாளும் முனை மறவாய் அந்த பாட்டுங்க சார்.
0: ஏன் மாத்தி மாத்தி கேட்டிருக்கீங்க?
1: அப்போ கேட்டீங்க, இப்ப கேக்குறீங்க. சரி, நீங்க ரெண்டு போட்டாலும் ஓகே தான் சார்.
0: சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க சார்.

0: சூப்பரான பாடலாம் போயிட்டு இருக்கோம். மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. 1981 காலகட்டங்களை வெளியான திரைப்படங்கள் விருப்பமான பாடல் இதோ நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: This call is now being recorded.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: காவலிபாளையம் திருப்பூர் மாவட்டத்தில இருந்து கிருஷ்ணவேணி சார்.
0: சொல்லுங்க கிருஷ்ணவேணி, என்ன பாடல்?
2: கரகாட்டன் படத்திலிருந்து இந்தன் மான் பாடு.
0: ஓகே, கரகாட்டக்காரன் படத்திலிருந்து. நன்றி.

0: 10:23 நிமிடத்தில் அடைந்திருக்கும் நிலையை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று விருப்பப்படல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூர் கனகரத்தினம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: கனகரத்தினம்.
1: ஆமாங்க சார்.
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: சாப்பிட்டாச்சுங்களா? என்ன பாடல் கேட்கலாம்? சாப்பிட்டேங்க, சாப்பிட்டேன். என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்த கால பறவையிலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: அழகான இந்த இரவு வேளையில் இந்த மாதிரி மெலடி சாங்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப அருமையாக இருக்குது. 10:29 திருப்பூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக போயிட்டுருக்கேன் இன்றைக்கி மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில். இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரத்துலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் பாலசுப்ரமணியம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைவில்லாம் நித்யா படத்துலேருந்து இதான என் பொன் வசந்தம் அந்த பாடல்.

0: 1981 92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இந்த பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்களோட பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நேர்லி 2316312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டெயல் பண்ணுங்க. நீங்க மொபைல் போன்ஸ்ல இருந்து கால் பண்ணும்போது நிகழ்ச்சி அணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம் கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த கோழி கூவுது படத்துல இருந்து பட்ட பிள்ளை எல்லாருக்கும் உன்னை கண்டா.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.

0: நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல நாளை மாலை 5:30 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குபெறும் நேரலை கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். திருப்பூர் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலோட அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பல்லடத்துல இருந்து பிரபாகரன் இவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல் போக்கிரி ராஜா திரைப்படுத்திருக்காங்க.

0: 10:44 நிமிடத்தில் இணைந்திருக்கும் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் ஓவியம் படத்திலிருந்து குயிலே என்ற பாடல். வாய்ப்பளித்த தங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.

0: 10:49 இணைந்திருக்கவர்களே ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி மேலடி மெட்டுக்கள். இன்னைக்கு புதன்கிழமை, ஸோ திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடலை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ய போகிற நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போற அந்த நேயர் யார் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: அம்பிகா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: கடலோர கவிஞர்கள் படத்துல இருந்து கொடியிலே மல்லிகை பூ பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: ரொம்ப நன்றி. கண்டிப்பா எதேச்சியா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தண்டுக்கரன் பாளையத்திலிருந்து சிவகுமார் அவங்களும் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. சோ நேயர்களுக்காக இந்த பாடல் நிறைவு பாடலாக.

ரொம்ப ஒரு அழகான மெலடியான பாடலை கேட்டு ரசித்தோம். இது மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்ற அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சிரமத்திற்கு மன்னிக்கவும். மற்றும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த வாரம் இதே புதன்கிழமை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். ஸோ மனசை தளர விடாதீங்க. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயசந்திரன்.

FM 101 நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தின்றல். தொடர்ந்து குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 16, அதிகாரம் வான் சிறப்பு. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அமுதா, வாணி ஜெயராம், திருச்சி MY நஸ்ருதீன், BS சசிரேகா, நித்யஸ்ரீ மகாதேவன், பெங்களூரு AR ரமணியம்மாள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமை விலக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட், 7:15 தமிழில் செய்திகள், 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:20 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுபாணி சாரல். 10:20 இது உங்கள் சாய்ஸ். 11:20 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல். 1 மணிக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி 1 மலர் 1. 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை.

2015 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 3:00 டீ டைம், மாலை 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குபெறும் நேரலை, மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன்மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இதமறிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயிலிறகு, 10:00 மேலடி மெட்டுகள், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நிகழ்ச்சி இந்நேரத்திற்கான வானிலை அறிக்கையை கேட்கலாம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் சென்ட்ரல், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாயிருக்கு. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸாகவும், கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானதாக சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க. இனி நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம்.
1: எட்டுத்துக்கும் இசையால் நிறையட்டும் மனசு முயங்கட்டும். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.4 எஃப்எம் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோவில் பண்பலை 101 மெகாஹெட்ஸ், மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸிலும் தொடரும் நிகழ்ச்சி.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: ஆமாங்க, 11:01 மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த இரவு பொழுது இசையால் நிறையட்டும்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல். நமக்கு நித்தம் நித்தம் எல்லாரு மனசுலையும் ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நினப்பு தான் அந்த நம்ம நெஞ்சுக்குடிய அப்படியே காய வச்சா எப்படி இருக்கும், அந்த அன்பை பொத்தி வச்சா அது அன்பா, அந்த அன்பை சொல்லிவிட்டா பம்பு தானே. சரி, அந்த அன்பை நம்ம சொல்லலாம் அப்படின்னு போனா அதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? பறவை போல உங்க அன்புல நான் பறந்துகிட்டு இருக்கேன், எந்த திசைன்னு தெரியாம. ஆமா, நேயர்களே, நீங்க யூகிச்சது கரெக்ட் தான். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குல்கல வைரமுத்தோட வரிகள்ல, இளையராஜாவின் இசையில, கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நாம முப்பொழுதும் முடிச்சுக்கிட்டு எப்பொழுதும் தனிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டில் இருக்காங்க. வாங்க இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மழங்கும்.

0: 102 புள்ளி 3 பாட்டுக்கு தான் தாழ்
1: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் தாழ்.

11:14 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அதாவது நமக்கு கூட நமக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது காலம் இன்னும் தேரே, நீ ஆடாமல் அப்படியே நில்ல, இந்த டைம் போகாத அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தொடரும் பாடலும் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சுவர்ணலதா. வாடியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ உங்களுக்காக.

மனசு மழுங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொகுத்து பழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். முகநூல் பக்கத்தில் வந்து மனசு மழுங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க. புஷ்பவல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து ஏமலதா, வீரராகவன், பர்வதவர்தினி, டி கனகராஜ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சொர்ணலதாவோட குரல்கள், வைரமுத்தோட வரிகள், ஏ ரகுமானோட இசையில உங்க மனசை மயங்க வைக்க பாட்டு வந்துகிட்டு இருக்குங்க. எந்த படத்துல இருந்து யோசிக்கிறீங்களா? அலைப்பாயுதே படத்துல இருந்து தாங்க பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

இந்த இரவின் வேலையில காதலின் இயக்கத்தை அழகாக சொல்லிய பாட்டு தான் நம்ம கேட்டு வரோம். அழகாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டுலையும். அனல் மேல இருக்கிற பனித்துளி

அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேலே இருக்கிற பனித்துளி அலைப்பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி. அம்மனைகளையும் கண்டுபிடிச்சது சரிதான். வாரணம் ஆயினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

11:32 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனோகரன் கரையான் பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஏமலத்தா வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. பிரபு தேவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ஏழு கிணறு அபுதஹீர் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர் பாபு முல்லைக்காடு இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில உங்க மனசை மயங்க வைக்க வருகிறது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

திக்கிட்டும் இசையால் நிறையட்டும், மனசு மயங்கட்டும். காற்றும் காதலும் நிகழ்ச்சியில் வரப்போற பாட்டு காற்று வந்து காதலா வந்தா எப்படி இருக்கும்? காற்று, என்னுடைய வாசலுக்கு நீ வந்து மெல்ல கதவு திறந்து நீ எங்கிருந்த அப்படின்னு கேட்டா, என்னோட சுவாசத்துல இருந்தியே அப்படின்னு சொல்லி சென்றாயே அப்படின்லாம் வருதுங்க வரிகள். ஆமோனியர்களே, ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். உன்னி கிருஷ்ணன், கவிதா, உன்னி கிருஷ்ணமூர்த்தி. வைரமுத்தோட வரிகள், ஏஆர் ரஹ்மானோட இசையில, காற்றலையில், இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம்.

தாஸ் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டோம். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அப்புறம் என்னங்க. பதினோரு மணி 50:30 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்க. எந்த படத்துல இருந்து பாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. ஆமாங்க, அழகி திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் பவதாரணி குரல்கள்ல கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நாம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வந்துட்டு இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரோட குரல், கங்கை அமரன் வரிகள், இளையராஜாவின் இசையில ஆபாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நிறைவு பெற்றது. மனசு மயங்கும் நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

போல மழலை பேசும் குழந்தைகளின் மூட்டமும் பொங்குகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சட்டமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் மூட்டமும் பொங்குகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சட்டமும் குன்று தோளில் புதுபல

தோன்றிய வாழ் போன்ற வடிவமடா, அவர் ஒளிவிழியில் உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே.

மலர் பயன்படி நங்கை வசந்த சௌந்தரி வந்து பயந்தாளே. உங்கை கொடும் பகை வெந்தனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பயன்படி நங்கை

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி

0: அட சரதாம் போயா,
1: அட சரதாம் போயா,
0: பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பாக்கு.

அட சாருதான் போயா.

கரும்பை ஒடித்தால் கசந்து போகுமா, காதலும் சதியால் பிரிந்து வாடுமா? கரும்பை ஒடித்தால் கசந்து போகுமா, காதலும் சதியால்

பக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட, நீ சக்க போடு போடு ராஜா. உன் காட்டுல மழை பெய்யுது, ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா,

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சு விட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனியே.

ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்? என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ? எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், அப்படியே ஜாலியாக கை

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

இனி கேட்கலாம் திரையிசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினர் பாடிய பாடல்.

தந்திருக்கும் மேனியே போற்றி, ஐம்புலனை அடக்கி வைத்த ஞானியே போற்றி, மஞ்சள் நீராடுகின்ற மன்னவா போற்றி, செய்படிய நின்றிருக்கும் பையனே போற்றி, பாலாபிஷேகம் கொள்ளும் குங்கியா போற்றி, பஞ்சாமிரதம் கொள்ளும் பரம

நாகமங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். மகா கணபதி நாட்டராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சத்துஸ்ர ஏகதாளம்.

அடுத்து, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதி பாடல். ஆபோகி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த உன்னை நம்பினேன் ஐயா, முத்துத்தாண்டவர் கீர்த்தனை, ஆதித்த ஆழம்

நிறைவாக நிறைமதி முகமேனும் ஒளியாலே அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஹம்சானந்திராகம் சதுஸ்ர ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில்.

0: இனி கேட்கலாம் அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.

நாராயணே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். துங்கா நதி தீர ராகவேந்திர குருவுடனே மந்திராலயம் பெயர் சொல்லி

நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது அனுமன் சாலிசா.